நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 7 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. இனி கேட்கலாம் சிந்து மந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை சிந்து மந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறள் அமுதம்
2: ஊழ் 38 அதிகாரம் முதல் குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இலா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 கால்நடை நமக்கு தோழனமா. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 நால் மலர். காலை 7 மலரும் காலை மலர் இதில் பூஜ்ய புவியீர்ப்பு விசை பற்றிய டெக் பைட்ஸ், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் வளரளம் பருவ மனசவால்கள் திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்களுடன் நேரலை. காலை 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்களில் இன்று சிந்து பைரவி கண்ணே கனியமுதே திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11:00 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களில் கிடைத்த ஸ்நேகம். 12:50 பாப்கார்னர். 1:00 வசந்தன் கோவின் காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறைச்சியின் முக்கியத்துவமும் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி முறைகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி சிவகுமார் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் எஸ் ஆர் மாரிக்கண்ணு குழுவினரின் கரகாட்டம். 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். 5:00 பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷனா மரியா ஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 ஓடி விளையாடு குத்துச்சண்டை வீராங்கனை டி கிருஷிகாஸ்ரீ அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் ஏற்படும் எலும்பு மூட்டு பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் தர்மசீலன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே.

இனி முதல் அலை வரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8 மணிக்கு இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள். 8:30 வீரபெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம் கேட்கலாம். காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஏ எஸ் முரளி அவர்கள் பாடல், பாக்கள ராமதாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மைசூர் வாசுதேவச்சார் அவர்களின் கீர்த்தனைகள் தொகுப்பு. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, இரவு 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திமடல். இரவு 9:30 நாடகமலர், 10 மணிக்கு அரங்கிசையில் மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்கள் பாட்டு, திருவள்ளூர் சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் சி எஸ் முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், டி ஹெச் விநாயகராம் அவர்கள் கட்டம்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சட்டப்பணி ஆணையக்குழு அறிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதீபன்.

0: infrastructure projects in Ahmedabad and Gandhinagar districts. The Central Board of Secondary Education, CBSE, has rejected the allegations regarding the award of exam evolution contract to Hyderabad-based educational technology company Coempt EduTech. In a social media post, the CBSE said that the allegations are erroneous, misleading and not based on facts. The board said that it has followed the general financial rules protocols scrupulously in the awarding of the contract to the agency. The West Bengal government has handed over 142 acres of land to the BSF for setting up outposts and barbed wire fencing infrastructure along the India-Bangladesh border. The handover is part of the BJP government's decision, taken at its first cabinet meeting on May 11th, to transfer 600 acres of land within 45 days for border fencing and related infrastructure projects. External Affairs Minister Dr. S. Jaishankar has arrived in Cyprus to participate in the informal meeting of the EU Foreign Affairs Ministers, Gymnich. In a social media post, the External Affairs Minister thanked Vice President of the European Commission, Kaya Kallas, and Foreign Minister of Cyprus, Dr. Konstantinos Kombos, for the invitation. In IPL cricket, Rajasthan Royals defeated Sunrisers Hyderabad by 47 runs in the eliminator match in New Chandigarh last night. Rajasthan Royals set the target of 244 runs against Sunrisers Hyderabad. In reply, Sunrisers Hyderabad could score only 196 runs in 19.2 overs. Vaibhav Suryavanshi has been adjudged as the player of the match. Eid-ul-Zuha, also known as the Festival of Sacrifices, being celebrated across the country. The holy occasion honors Prophet Ibrahim's absolute faith and is marked by the ritual of Qurbani. President Draupadi Murmu has greeted the people on the occasion of Eid-ul-Zuha. In a message, the president said that festival symbolizes devotion, sacrifice and selflessness. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: சென்ற ஆண்டு நவம்பர் 7 முதல் இந்த ஆண்டு நவம்பர் 7 வரை வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1875 ஆண்டுல நவம்பர் 7 பங்க தர்ஷன் என்னும் வங்காள இலக்கிய மாத இதழில்தான் முதன் முதலில் வந்தே மாதரம் பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பங்க தர்ஷன் என்னும் இதழை தொடங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். ஒருமுறை சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியிடம், அது ஏன் உங்கள் பெயர் பங்கிம் சந்திர, அதாவது வளைந்த சந்திரன் என்று இருக்கிறது என்று நகைச்சுவையாக கேட்டாராம். அதற்கு ஆங்கிலேயரிடம் அடிவாங்கி சந்திரன் வளைந்து விட்டது என்று பதில் கூறினாராம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிரிட்டிஷ் அலுவலகத்தின் துணை கலெக்டர், துணை நீதிபதி, வங்காள அரசின் உதவி செயலாளர் என உயர்ந்த பதவியில் இருந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பிரிட்டிஷ் அரசு குறுகியபடி செய்துவிட்டது. இதனால்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தமது படைப்புகளில் தேசிய உணர்வையும் சுதந்திர உணர்வையும் தந்து கொண்டே இருந்தார். அவற்றுள் முதன்மையானது ஆனந்தமடம் நாவலும் அந்த நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடலும். 1876 வந்தே மாதரம் பாடலை பிரசுரித்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882 தாம் வெளியிட்ட ஆனந்த மடம் என்னும் நாவலில் வந்தே மாதரம் பாடலை சேர்த்தார். வங்க பிரிவினை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்தே மாதரம் பாடல்தான் போர் பரணியாக பாடப்பட்டது. என்ன செய்வது என்று குழம்பிய ஆங்கிலேய அரசு வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தையே தடை செய்தது. இந்த தடையை மீறி 1906 ஏப்ரலில் பாரிசால் நகரில் வட்டார காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த பாரிசால் நகர் தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது. அதே ஆண்டு டிசம்பரில் வாரணாசி நகரில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் கூடிய மாநாடு வந்தே மாதரம் முழக்கத்தை தேசிய முழக்கமாக அறிவித்தது. சுவாமி விவேகானந்த்

0: சுந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா இந்தியாவிற்கென தாம் வடிவமைத்த தேசிய கொடியில் வந்தே மாதரம் முழக்கத்தினை வங்கமொழி எழுத்துக்களில் இடம்பெறச் செய்தார். இந்திய புரட்சியின் தாய் என அழைக்கப்பட்ட மேடம் காமா இந்தியாவிற்கென வடிவமைத்த கொடியில் வந்தே மாதரம் முழக்கம் தேவநாகரி எழுத்துக்களில் இடம்பெற்றது. விபின் சந்திரபால் வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். பஞ்சாப் சிங்கம் என போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்னும் பெயரில் உருதுமொழி பத்திரிகையை நடத்தினார். தடையை மீறி வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தான் கைது செய்யப்பட்டதாக எனது போராட்டம் என்ற தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் மாபோசி விளக்கியுள்ளார். வந்தே மாதரத்தின் நூற்றாண்டு விழாவான 1976 சிலம்பு செல்வர் மாபோசி வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். வந்தே மாதரம் என்னும் சொல்லை மகாகவி பாரதியாரோடு இணைந்து பிரபலமாக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். வந்தே மாதரம் பாடலை மொழிபெயர்த்த பாரதியார் தன் முதல் மொழிபெயர்ப்பில் திருப்தியுறாமல் மீண்டும் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது. முயற்சி மட்டும் அனைத்திற்கும் கை கொடுக்கும். இந்நாள் நம் அனைவருக்கும் நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையட்டும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் திருச்சி எஸ்எம் யூசுப் பாடிய பாடலை.
1: லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்.

தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் கருப்பூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 8 மணிக்கு. அருள்மிகு கரூர் மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவில் இன்றிரவு 7 மணிக்கு புஷ்ப விமானம். இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆனந்த ராகத்தில் ஒலிக்கும் பாடல் நித்யஸ்ரீ பாடியது.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 14 நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. கால்நடை பராமரிப்பு குறித்த சில ஆலோசனைகளை வழங்குகிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் முனைவர் டி குணசேகர் அவர்கள்.
2: பொதுவா எந்த அனிமலா இருந்தாலும் கொட்டகை அமைப்புல காற்றோட்ட வசதி இருக்கிறது ஏற்படுத்தணும். கொட்டகை வந்து சூரிய வெளிச்சம் ரொம்ப படாத அளவு கிளமையில் அமைப்புல அமைச்சு இருக்கணும். உயரம் வந்து கணக்கான உயரத்தில் இருக்கணும். ரொம்ப உயரமாக போய் கட்டிக்கிட்டு அங்கே வெயில் தாக்கம் இருக்கக்கூடாது, சாதாரணமாக தான் இருக்கணும். மழை தண்ணி தேங்கும்படி இருக்கக்கூடாதுங்கிறது மாதிரி சொல்லுவோம். ஆனால் இப்போ பள்ளத்தில் போய் தாங்கினா நமக்கு வெயில் கம்மியாக இருக்கு நினைச்சோம்னா புல் பூண்டு புதர் வரும், அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறது. காற்றோட்ட வசதி, நிழல் வசதி இருக்கணும். சுற்றுப்புறமாக மரங்கள் வளர்த்து எப்போதும் நிழல் இருக்கணும். ஒரு 5 நீளத்துக்கு வந்து கொட்டகையை சுற்றி புல் பூண்டுலாம் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. ஏன்னா அந்த வெயிலுக்கு தாங்காமல் தான் பாம்பு பூச்சி பள்ளி அதெல்லாமே வந்து அது வந்து அங்கே தான் அண்டும். நம்ம பகலில் இருக்கிறவங்க நடம நைட்டு வந்ததுக்கப்புறம் அது வேட்டைக்கு கிளம்போம். அப்போ அதுக்கு உணவு எங்கே எலி ஓடுது என்னென்னு பார்க்குதான்னு தெரியும். போகிறது எது கால் போடும் கொத்திட்டு போயிடும். நைட்டு நல்லா தான் கட்டிட்டு வந்த மாட்டு காலையில் பார்த்தா இறந்து கிடக்கும். ஒன்றுமே அது காரணமே சொல்ல முடியாதுங்க. அப்போ நம்ம வந்து கொட்டகையை சுற்றி ஒரு 5 அகலத்துக்கு சுத்தமாக புல் பூண்டு புதர் முள் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்புறமே வெப்பம் அதிகம் தாக்காத அளவுக்கு குளிர்ந்த அமைப்பு இருக்கணும் கொட்டகைக்குள்ளே. உள்ளுக்கு தென்னங்கீத்து சொருக்கலாம், சீட்டு மருந்துலாம், இல்லைனா அந்த கொட்டைக்கு மேல் பக்கம் வந்து தென்னங்கீத்து நார் வேஸ்ட்டு தட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னா அது வரும். அந்த வெள்ளை பெயிண்ட் வந்து மேல் பக்கம் இருந்தால் சூரிய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மாதிரி உள்ளுக்கு ரொம்ப ஹீட்டு இழுக்காது. இந்த மாதிரி வெப்பத்தை தவிர்க்கிறதுக்கு உன இதெல்லாம் செய்கிறோம். இது இல்லாமல் வந்து எச்சரிக்கையாகவே நமக்கு கூட வரப்போகுது அப்படின்னா பசுந்தீவன உற்பத்தியில் கொஞ்சம் கவனம் செலுத்தி எத்தனை மாடு வச்சுக்கிறோமோ ஒரு மாட்டுக்கு 30 கணக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி 1 நிலத்தில் நம்ம வந்து பசுந்தீவனை உற்பத்தி பண்ணிக்கணும். 10 வச்சுருக்கிறோம், பசுந்தீவன் நம்ம இப்போ வெயிலுக்கு வேணும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு இப்போ நம்ம ஒரு வயல் வெள்ளாமே வைக்காமல் விட்டுடலாம். ஒரு வயல் வெள்ளாமல் வச்சு வரதை விட பால் மாட்டுக்கு தீவனம் வாங்கினா கூடுதல் செலவாயிரும். அதை கணக்கு பண்ணி முன்கூட்டியே பசுந்தீவனம் கோமூணு கோ4 தீவன சோளம் தட்டப்பயிறு புரத சத்து உள்ள பசுந்தீவனம் அதெல்லாம் சோளமும் தட்டப்பயிரும் கலந்து தெளிச்சிட்டாலே அதுக்கு போதுமான அளவு சத்தே கிடைக்கிறது. நீங்கள் புண்ணாங்க சத்தே குறைக்கலாம். அதே மாதிரிக்கு வேலி மசால் குதிரை மசால் இதை வந்து கோமூணு கோனாலும் 3:1 கலந்து நடவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் 30 போடுறது 20 போட்டாவே அந்த மாட்டுக்கு போதுமான சத்து கிடைக்குங்க. அதை நம்ம முன்கூட்டி திட்டமிடல. இதெல்லாம் பசுந்தீவனம் நம்ம கையில் இருக்கணும். இப்போ வச்சா இன்னும் 15-20 நம்ம அறுத்து போடுறதுக்கு வந்துடும். அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிறோங்க. இரவு நேரங்களில் தட்டையை வந்து சோதனை பண்ணி நம்ம உலர்ந்த வைக்கல் போடுறோம்ல அதுலேயுமே வந்து நல்லா உடச்சி வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப எடுத்து போடணும். அதில் ஒரு 7 மாதிரி வரும், பூஞ்சாம் வளர்ந்த மாதிரி கலர் மாறின மாதிரி இருக்கும் வைக்கோல்லையே. அந்த மாதிரி இருக்கும்போது அதை பார்த்தோன்னே எடுத்துடணும். எல்லாம் கொஞ்சம் தானே இருக்குதுன்னு அப்படி அள்ளி போட்டு வருவாங்க. அது 3 வந்து கழிய ஆரம்பிக்கும். அப்புறம் திரும்ப செலவு பண்ணுறதை விட முன்கூட்டி அதை எடுத்து வச்சுட்டா வேஸ்ட் இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிக்கா வெளிப்புற ஒட்டுண்ணி அது இல்லாமல் செய்கிறது வந்து கொசுக்கடி இல்லாத அளவுக்கு கொட்டையை பராமரிக்கணும். இந்த உணி நீக்கம் செய்யறது ஒன்று முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டே

0: இருந்தோம்னா நுனி காய்ச்சல் வராமல் தவிர்த்தலாம். இந்த கலப்பின பசுக்கள் வந்து தாங்கும் திறன் குறைவு, அப்போ வந்து உனிக்காய்ச்சல்னால இழப்பீடு வரும், ரத்த சோகை ஏற்பட்டு ரத்த பலகீனம் ஏற்பட்டு திடீர்னு படுத்த மாடி எழுந்திருக்கான் போயிடும். இப்போ கறவையும் இருக்காது, தீவனம் போகிறதும் குறைச்சிருவாங்க. 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம் இந்த சினைப்பருவத்தில் போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்காதனால், தாதுப்பு கிடைக்காதனால் பலகீனம் ஏற்பட்டு திடீர்னு வந்தால் படுத்த மாடி எழுந்திருக்க முடியாமல் போயிடும். நல்லாவே அசைப்போடும், தீனி திங்கும், படுத்த மாடி எழுந்திருக்காமல் போயிடும். மக்கள் வந்து கவனிக்காதனால் வந்த விளைவு தான். உடல் புழுக்கள்னால் பாதிப்புலையும் ரத்த சோகை வரும். உள்ளே இது சாப்பிடக்கூடிய கொஞ்சம் சாப்பாட்டையும் அந்த புழு சாப்பிட்டு மாட்டுக்கு சத்து சேராமல் கண்ணூட்டி அழைச்சிட்டே போவோம். போதுமானாலும் வெயிட் கெயின் வராது. 5 லிட்டர் கறக்கிற மாடு 3.5 லிட்டர் கறந்து நிற்கும். இவங்க என்ன தான் ஆகாரம் கொடுத்தாலும் பால் உற்பத்தி வராது. அப்போ வந்து ஒரு குடற்புழு நீக்கம் அவசியமாக கொடுத்தது நல்லது. கோடை காலத்தில் தொற்று நோய்கள் பாதிப்பு ரொம்ப வராது. ஆனால் இப்போ எச்சு ஒழிக்கிட்டு இருக்குது இல்லைங்க, சாதாரணமாக வெறி நோய் கடிச்ச மாடுலையும் அந்த எச்சு ஒழிக்கிட்டு இருக்கோம். ரேபியஸ்கிற நோய் மட்டும் வெளியே தெரியும், அப்போ தான் தெரியும். இவங்க வந்து வெயிலில் எச்சு ஒழிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வளர்ப்புனா அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி இந்த நோயை புலனாய்வு பண்ணிக்கலாம். இல்லைனா மாவட்ட தலைநகரங்களில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுன்னு செயல்படுது, எங்களை அணுகினாலும் நாங்கள் அந்த சோதனைச்சு அதை கண்டுபிடிச்சி சொல்லுவோங்க. நீர் சத்து போதுமான அளவு கொடுக்கணும். இந்த மாதிரி இப்போ ஒரு 7-8 பாயிண்ட் நம்ம கரெக்டாக அந்த தாது உப்பு கலவை, உணவு, பசுந்தீவனம், கொட்டகை அமைப்பு, இந்த பராமரிப்பு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணாலே 70-80% பண்ணையை லாபகரமாக கொண்டு போயிடலாம். அவசியம் இந்த செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா, இந்த வெயில் காலத்துக்கு வெயிலே கொண்டு போகக்கூடாது. சின்ன கொட்டையாக இருக்கும், 5 மாடு இருக்கிற இடத்துல 10 மாடு கட்டக்கூடாது. ஒரு 100 கோழி தான் அடைக்க முடியும், அந்த இடத்துல ஒரு 200 கோழி இன்றைக்கி வெயிலுக்கு அடைச்சி வைக்கக்கூடாது, புரியுங்களா? இப்போ பண்ணி பண்ணி வச்சாலும் அதே மாதிரி தான், நெருக்கமாக இருக்கக்கூடாது. எப்போதுமான இடைவெளி விட்டு காற்றோட்டம் ஃப்ரீயாக நடந்து வர மாதிரி கொட்டை அமைப்பு இருக்கிற அளவுக்கு இட வசதி ஏற்படுத்தி பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம பராமரிப்பு முறை செஞ்சோம்னாவே எல்லா விதத்துலையும் நமக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டு போயிடலாம். முறையான பராமரிப்பில் நமக்கு வந்து நோய் செலவு, மற்ற வைத்திய செலவெல்லாம் குறைச்சிடலாம். அப்போ தான் பண்ணையோட லாபம் நமக்கு கரெக்டாக இருக்கும்.
1: கால்நடை பராமரிப்பு குறித்த சில ஆலோசனைகளை வழங்கினார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் முனைவர் டி குணசேகர் அவர்கள். கால்நடை பராமரிப்பு குறித்து மேலும் தெரிந்து கொள்ள இவரது அலைபேசி எண்
0: 9-4-4-1-4-3-7-4-2.
1: அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை
0: 9-4-4-2-1-4-3-7-4-2.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது மறைக்கா கோரையாற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு ராஜவேலு அவர்கள்.
2: ஆகாய தாமரை செடிகள் தீமை மிகுந்த ஒரு நீர்வாழ் தாவரம். மாசு அடைந்த தண்ணீர்ல வேகமாக வளரக்கூடிய ஆகாய தாமரை இலைகள் வழியா நீராவி போக்க வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதாக நீரின் அளவு வெகு விரைவாக குறைந்து போயிட்டது. அடர்ந்த புதர் போல பரவி இருக்கும் ஆகாய தாமரையால சூரிய ஒளி நீரினுள் ஊடுருவதற்கு தடையாக இருக்குது. அந்த நீரில் வாழும் தாவரங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சி வந்து பெரிய அளவுல பாதிக்குது. இனப்பெருக்கத்திற்கும் ஆகாய தாமரை இடையூறா இருக்குது. கால்நடைகள் நீரை அருந்த முடியாமல் ஆகாய தாமரையில சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. கொசுக்கள் உற்பத்திக்கு நல்ல சூழ்நிலை இந்த ஆகாய தாமரையில் இருக்கு. பாம்புகளுக்கு புகலிடமாகவும் இருக்குது. வெள்ள காலங்களில் சேதம் அதிகரித்து படகு போக்குவரத்து, மீன்பிடிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் ஆகாய தாமரையால் ஏற்படுது. ஏரி, குளங்கள், வேதிக்கொல்லிகளை பயன்படுத்தி இவைகளை அகற்ற முடியும். ஆனால் இந்த வேதிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால நீரில் வாழக்கூடிய தாவரம் என்பதால் நீர்நிலைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதால் சோதனை அடிப்படையில் கிளன் கிளீனிங் எந்திரம் மூலம் நவீன எந்திரத்தை தயாரித்து நாட்டிலேயே முதன் முதலாக ஆகாய தாமரையை அகற்ற பணி பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இதனை ஒட்டி நம்ம டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த ஆகாய தாமரை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நீர் பாய்வதற்கும் வடிகிறதுக்கும் பெரிய சிரமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வெள்ள காலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை நெல் வயல்களுக்கு ஏற்படுத்துது. இதனை கருத்தில் கொண்டு கிரீன் இண்டா சுற்றுச்சூழல் அமைப்பும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைஞ்சு திருத்துறைப்பூண்டி மறக்கா கோரையாட்டில் 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆகாய தாமரை செடிகளை முழுவதும் அகற்றணும்னு களம் இறங்கியிருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி அடுத்த உள்ள ஓவர் குடி என்ற இடத்துல ஆகாய தாமரை அகற்ற இருக்கிறோம். மறக்கா கோரையாறு பாய்காலாகவும் வடிகாலாகவும் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கு பெரிய பயனுள்ள ஆறாக விளங்கிட்டு இருக்கு.

மடப்புறம், சிங்களாந்தி, நெடும்பலம், ஓவர்குடி, பாண்டி, அம்மலூர், ஓவரூர், கீழப்பெருமலை, மேலப்பெருமலை, எடையூர், கோட்டகம், இடும்பாவனம், தொண்டியக்காடு, கற்பகநாதர் குளம், கீழே தொண்டியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டுற பகுதிகளில் 50,000 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளை செழிப்பாக இருக்க காரணமாக இருக்கிறது இந்த மரைக்கா கொரையாறு. அப்பேற்பட்ட அந்த மரைக்கா கொரையாறில் ஆகாய தாமரை சென்று வளர்ந்துருத்து ஒரு துர்நாற்றம் வீசுகிறதுனால அந்த நதிக்கரையில் குடியிருப்பவர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவதற்காக அனைத்து பொதுநல அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த பணியை தொடங்க இருக்கிறோம். இதுல விவசாயிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் பங்கேற்று நீர் வழியை வடிகாலுக்கும் பாய்காலுக்கும் சிறந்த ஒரு ஆறாக அதை மாற்றுவதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட அன்போடு அழைக்கிறோம். இங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9942220986. திரும்பவும் நம்பர் சொல்றோம், 9942220986. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி.

0: இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருள்

0: பொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலை அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர்

0: ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 268,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மாதவிடாய் குறித்து பேசுவதில் காட்டப்படும் தயக்கத்தை தவிர்க்கவும், பெண்களிடம் மாதவிடாய் சுகாதாரத்தை பேணுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மாயாஜால திரைப்படம் என்றால் நினைவுக்கு வரும் விட்டலாச்சாரியாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1999, சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்ற இவர் மகாத்மா பிக்சர்ஸ் என்ற பெயரில் படங்களை தயாரித்து இயக்கியுள்ளார். பின்னர் தன் சொந்த திரைப்பட நிறுவனத்தை நிறுவி கன்னடம், தெலுங்கு மொழியில் இவர் எடுத்த பல திரைப்படங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போதும் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்தன. எனக்கு சினிமா ஒரு தொழில், அதனால் வருமானத்துக்காகவே படம் எடுக்கிறேன் என்று கூறி தனக்கு தரப்பட்ட விருதுகளை மறுத்தவர் விட்டலாச்சாரியா. தமிழறிஞர் ஆ. பூவராகம் பிள்ளையின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1973, இலக்கணத்தில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்த இவர் சேனாவரையர் உரை விளக்கம் என்ற நூலை வெளியிட்டார். திருவாய்மொழி விளக்கம், புலவர் பெருமை உள்ளிட்ட நூல்களையும் படைத்துள்ளார் ஆ. பூவராகம் பிள்ளை. முன்னோடி தயாரிப்பாளரும் இயக்குநருமான மெஹபூப் கானின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1964, அந்தாஸ் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கியிருந்தாலும் மதர் இண்டியா படத்திற்காகவே இன்றும் நினைவு கூறப்படுகிறார். திலீப்குமார், ராஜ்கபூர், சுனில் தத், நர்கீஸ் உள்ளிட்ட பல திரைக்கலைஞர்களின் வெற்றிக்கு காரணமாகவும் இருந்தவர் மெஹபூப் கான். விடுதலை போராட்ட வீரர் வீர சாவர்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1883, சமூக சீர்திருத்தவாதியும் எழுத்தாளருமான இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். இவரின் இந்திய சுதந்திர போராட்டம் 1857 எனும் நூல் வெளிவரும் முன்பே தடை செய்யப்பட்டது. நாட்டின் விடுதலையை புரட்சி மூலமே எட்ட முடியும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட இவர் சட்டம் படிக்க லண்டன் சென்றபோது சுதந்திர இந்திய சங்கத்தை தொடங்கியவர். 50 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அந்தமான் தனிமை சிறையில் சொல்லொணா துயரங்களை அனுபவித்தவர். இவரின் நினைவாக போர்ட்பிளேயர் விமான நிலையம் வீர சாவர்கர் விமான நிலையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. எழுத்தாளரும் ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தை உருவாக்கியவருமான இயன் ஃபிளமிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1908, இவர் எழுதிய நாவல்கள் அனைத்தும் ஜேம்ஸ் பாண்ட் வரிசை படங்களாக வெளிவந்தன. பண் ஆராய்ச்சி வித்தகர் குடந்தை ப சுந்தரேசனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1914. தமிழிசைக்காகவே வாழ்ந்த மா மனிதர் இவர். சங்க இலக்கியங்களில் புதைந்து கிடக்கும் தமிழ் இசை கூறுகளை ஆராய்ந்து வெளிப்படுத்தியவர். ஆடுதுறையில் அப்பர் அருள்நெறி கழகத்தினை தொடங்கியவர். இசை பாடல்களை எப்படி பாட வேண்டும் என்பதை காரண காரிய விளக்கத்துடன் விளக்கிய சுந்தரேசனார் இசைத்தமிழ் பயிற்சி, முதல் 5 இசை பண்கள், பாணர்கள் பயிற்றுவித்த இசை

நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்களுடன் இணைவோம். காலை மலர் நிகழ்ச்சியில திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்

ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் டெக் பைட் நிகழ்ச்சியில் ஜீரோ கிராவிட்டி பூஜ்ய ஈர்ப்பு விசை. என்னது, டயட் இல்லாம எக்ஸசைஸ் இல்லாம ஒரே நொடியில வெயிட் குறைக்கலாமா? அதுவும் சயின்டிபிக்காவா? நம்ம உடம்போட மாஸ், அதாவது தசை எலும்பு எல்லாமே எப்பவுமே மாறாது. ஆனா நம்ம வெயிட் இருக்கு பாத்தீங்களா, அது ஈர்ப்பு விசைய பொறுத்து இடம் விட்டு இடம் மாறும். அது என்ன ஈர்ப்பு விசை? நீங்க இப்போ ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு கையில காஃபி, ஒரு கையில போனு, இதெல்லாம் கீழே விழாம இருக்கு. இதே மரத்துல இருந்து ஒரு பழம் விழுதுன்னா அது மேல் நோக்கி போகாம கீழே வந்து விழுது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அதுதான் கிராவிட்டி, அதாவது புவி ஈர்ப்பு விசை. காத்தடிச்சாலே பறக்கிற தூசில இருந்து தண்ணி, கல்லு, மண்ணுல இருந்து பெரிய பெரிய பாறைகள் வரைக்கும் பூமியில இருக்க எல்லா வகையான பொருட்கள் மேலையும் புவியீர்ப்பு விசை இருக்கும். பூமத்திய ரேகையில பூமி சுழற்சி காரணமா கிராவிட்டி கம்மியா இருக்கும். நீங்க இந்த லைன்ல இருக்கிற ஊர்களுக்கு, உதாரணத்துக்கு இந்தோனேஷியா, கென்யா, இது மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா உங்க வெயிட் தானாவே சில கிராம்கள் குறையும். இதுவே துருவ பகுதிகளுக்கு போனீங்கன்னா இங்க கிராவிட்டி ரொம்பவே அதிகம். இங்க போனா வெயிட் மிஷின்ல உங்க எடை அதிகமா காமிக்கும். உயரமான மலைகளுக்கு நீங்க ஊட்டி கொடைக்கானலுக்கோ அல்லது மவுண்ட் எவரெஸ்டுக்கோ போனீங்கன்னா கூட கிராவிட்டி கம்மியாகும், வெயிட்டும் லைட்டா குறையும். அப்போ நிலாவுக்கு போனோம்னா நிலவுல பூமியை விட 6 மடங்கு கிராவிட்டி கம்மி. இங்க 60 கிலோ இருக்கிற ஆளு நிலாவுக்கு போனா வெறும் 10 கிலோ தான் இருப்பாங்க, உடனே ஸ்லிம் ஆயிடலாம். ஆனா வியாழன் கிரகத்துக்கு போனீங்கன்னா இங்க கிராவிட்டி மரண மாசா இருக்கும், 60 கிலோ ஆளு 150 கிலோ ஆயிடுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னைக்காச்சு பலூன் மாதிரி பறந்தா எப்படி இருக்கும், அது சாத்தியமானு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ நாம நடக்கிறது, ஒரு பொருள் கீழே விழுறது, மேல தூக்கி போட்டா கீழே வருது, இது எல்லாமே கிராவிட்டினாலேன்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த கிராவிட்டி திடீர்னு இல்லாம போயிட்டா என்ன ஆகும்? நீங்க உட்கார்ந்து இருக்க சேர், போனு எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும். நாம தரையில நிக்க முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட கூட முடியாது, எல்லாமே பலூன் மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பொருள் மேல புவியீர்ப்பு விசையோட தாக்கம் இல்லாதது போல தோன்றும் ஒரு எடையற்ற நிலைதான் இந்த பூஜ்ய ஈர்ப்பு விசை. விண்வெளியில விண்வெளி வீரர்கள் மிதக்கிறதுக்கும் இந்த நிலை தான் காரணம். விண்வெளியில இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் எப்படி பறக்கறாங்க தெரியுமா? பலரும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கிராவிட்டி இல்லாதனாலதான் பறக்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம பூமியில உள்ள மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயும் கிராவிட்டி இருக்கு. உதாரணமா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பூமியின் ஈர்ப்பு விசை சுமார் 90% வரை இருக்கும். விண்வெளி நிலையமும் அதுல இருக்க விண்வெளி வீரர்களும் பூமியை நோக்கி தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்கிறாங்க, அதாவது கண்டினியூஸ் ஃப்ரீ ஃபால் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க பூமியை சுற்றும் வேகமும் கீழே விழும் வேகமும் சமமா இருக்கிறதால அவங்க பூமியில வந்து விழறதில்ல. இப்போ நம்மளும் ஒரு லிப்ட்ல இருக்கும் போது அதோட கயிறு அறுந்து கீழே வேகமா விழுந்தா நாம அந்த லிப்ட்ல ஒரு 2 செகண்டாவது மிதப்போம். அதே மாதிரியான ஒரு தொடர் நிகழ்வு தான் விண்வெளியில நடக்குது. அறிவியல் உலகத்துல இத மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போயிருக்கீங்களா? தண்ணிக்குள்ள போனா உங்க உடம்பு ரொம்ப லேசா ஃபீல் ஆகும் இல்லையா? அதே ஃபீலிங் தான், ஆனா அதை விட பல மடங்கு லேசா ஆகுறது தான் ஜீரோ கிராவிட்டி. நீங்க ரோலர் கோஸ்டர்ல போயிருக்கீங்களா? ஒரு சடன் டிராப் வரும்போது வயித்துல ஒரு மாதிரி எம்டி ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அந்த சில நொடிகள் உடம்பு வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். இதுவும் ஜீரோ கிராவிட்டி. இந்த ஜீரோ கிராவிட்டிங்கிறது வெறும் வேடிக்கை அனுபவம் மட்டும் கிடையாதுங்க, அது மனித வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சயின்டிபிக் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா பூமியில கிராவிட்டி காரணமா நடக்கிற பல விஷயங்கள் ஸ்பேஸ்ல முற்றிலும் வேற மாதிரி நடக்கும். நம்ம பூமியில தண்ணி கீழே விழும், ஆனா ஜீரோ கிராவிட்டில அது பபுள் மாதிரி காத்துல மிதக்கும். அதே மாதிரி தான் தீயோட வடிவம் மாறும், மனித உடம்பு செயல்படுற விதமும் வேற மாதிரி இருக்கும். அதனால தான் சயின்டிஸ்டும் ஸ்பேஸ்ல பல சோதனைகளை நடத்திட்டு இருக்காங்க. சாதாரணமா நம்ம செய்யற வேலைங்க கூட ஸ்பேஸ்ல பெரிய சவாலாவே இருக்கும். சாப்பிடுறது, தூங்குறது, தண்ணி குடிக்கிறதுன்னு இது எல்லாமே வேறுபடும். இந்த ஜீரோ கிராவிட்டி ரிசர்ச் எதிர்காலத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா மனிதர்கள் பூமியில மட்டும் இல்லாம மற்ற கிரகங்கள்லயும் வாழ முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. மார்ஸ் மிஷன்,

ஸ்பேஸ் டிராவல், ஸ்பேஸ் டூரிசம் இதெல்லாம் சாத்தியமாகணும்னா அதுக்கு ஜீரோ கிராவிட்டிய முழுமையா புரிஞ்சுக்கணும். அதனால சயின்டிஸ்ட் இப்பவே விண்வெளி விவசாயம், செயற்கை ஈர்ப்பு விசை, ஹியூமன் சர்வைவல் சிஸ்டம் மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீரோ கிராவிட்டிங்கிறது வெறும் விண்வெளி அனுபவம் மட்டும் இல்ல, அது மனித அறிவியலின் புதிய பரிமாணத்தை காட்டும் ஒரு அற்புதமான சூழல்னே சொல்லலாம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது டெக் பைட்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களினை கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு CR பாட்டில் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்புநிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற

0: இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான குலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 முழுநேர ஆசிரியர் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்கவுள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5 திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைன்

நீ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதி காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத்

0: இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: ஏழு மணி 7:31. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, திருச்சி நகரியம் கோட்டத்திற்கு உட்பட்ட உறையூர் பஞ்சவர்ண சுவாமி கோயில் தேரோட்டம் நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாளை காலை 9 முதல் மதியம் 2 வரை உறையூர் பிரிவுக்கு உட்பட்ட காவேரி நகர் வடிவேல் நகர் செல்வ மாரியம்மன் கோவில் தெரு, நவாப் தோட்டம், நெசவாளர் காலனி, வாத்துக்கார தெரு, பசுமடம், கீரக்கொல்லை தெரு, சன்னதி தெரு, பஞ்சவர்ண சுவாமி கோவில் தெரு, சின்ன சௌராஷ்டிரா தெரு, டாக்கர் ரோடு, ஏயூடி காலனி, தியாகராஜர் நகர், மின்னப்பன் தெரு, காமாட்சி அம்மன் கோவில் தெரு, குழுமணி மெயின் ரோடு, ARS நகர், மீன் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி முதலமைச்சர் 936 கிலோ கொஞ்சல் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

0: 7:35 திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலை மலர் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: காற்றலைகளில் வரும் கானங்களோட உங்க உடல் நலனை காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்தோட 2-3 மாச காலத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன டாக்டர்?
2: இந்த 2-3 மாசத்தை ஜென்ரலா நாங்க கோல்டன் பீரியட் ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த முதல் 3 மாசம் பயங்கரமா வாந்தி, பயங்கரமா தலை சுத்தல் இதெல்லாம் இருந்துட்டு கொஞ்சம் வெளில வர மதர்ஸ் தாம் பிரெக்னன்சிய ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய 3 மாசம் இது. வார கணக்குகள்ல பேசணும்னா ஒரு 13 வாரத்திலேருந்து 26-28 வாரம் வரைக்கும் அது இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் தான். இந்த ட்ரைமெஸ்டர்ல பிரெக்னன்சியில வரப்போற ஏகப்பட்ட வியாதிகள் வருதா வரலையா அப்படிங்கறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் இங்கதான் இருக்கும். இந்த இடத்துலதான் நமக்கு வந்து குழந்தையோட அந்த நஞ்சுக்கொடியோட ஃபார்மேஷன் ஃபுல்லா ஆகும். அதனால நமக்கு இந்த டயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ண வேண்டிய டெஸ்ட்கள்லாம் சிலது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு தாய்மாருக்கு பிரெக்னெண்டா இருக்கிறச்சே முதல் முதல்ல மூவ்மெண்ட்ஸ் தெரிய போறதும் ஒரு முதல் குழந்தைக்கு ஒரு 5 மாசம் வரைக்கும் ஆகும். 2வது குழந்தைக்கும் அந்த பையன் தான் ஒரு வாரம் முன்னப்பின வேணா தெரிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் தெரியும். அந்த படுத்துக்கிறது எழுந்துக்கிறதுல எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. அடிவயத்து வலி, கணக்கிறது, முதுகு வலி இது எல்லாமே ரொம்ப இருக்காது, அளவாதான் இருக்கும். சோ இந்த ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சியை தான் அவங்க ஒரிஜினலா எல்லாமே சாப்பிட முடியும், படுத்துக்க முடியும், அதனால பெட்டரா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டயத்துல தான் குழந்தையோட உடுப்புகள்லாம் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குற சில முக்கியமான ஸ்கேன்ஸ் எல்லாம் வரும். அதை தயவு செஞ்சு உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டு கரெக்டான டயத்துல எடுத்துக்கோங்க. இப்ப இந்தியால யாரு பிரெக்னென்ட் ஆனாலும் நம்மளோட ஜெனட்டிக் எத்னிக் பேக்ரவுண்ட்னால நமக்கெல்லாம் சக்கர வியாதி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எனவே நம்மளோட பிளசண்டா நல்லா வளர்ந்து தான் ஃபுல் ஃபோர்ஸ்ல செயல்படும் போது நமக்கு இந்த மாதிரி சக்கர போல இந்த பிரெக்னன்சியில வர சக்கர வியாதிகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த டயத்துல சக்கரவியாதி வருதா இல்லையான்னு பாக்குற டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாத்தையும் உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டு கரெக்டான சிச்சுவேஷன்ல கரெக்டா பண்ணிக்கிறது முக்கியம். குழந்தை வயத்துக்குள்ள வளர வளர எல்லாருக்குமே நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட் வால்யூம் நம்மளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. சோ குழந்தையும் அதே மாதிரி வயத்துக்குள்ள வெயிட் போட போட வளர்ச்சி வர வர தாய்கிட்டேந்துதான் குழந்தையோட ஒவ்வொரு சொட்டு பிளட்டுக்கும் அயன் போயானும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியோட சாப்பாடு ஸ்டேபிள் ஃபுட்டோட அமைப்பை பாத்தீங்கன்னா நம்ம பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு அயன் மாத்திரையா எடுத்துக்காமல் பிரெக்னன்சியை கோத்ரூ பண்றது கிட்டத்தட்ட முடியாத விஷயம். அதனாலதான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எங்க போய் பிரெக்னன்சிய சொன்னாலும் நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறோம். இந்த ஹீமோகுளோபின்ங்கிறது தான் நம்ம மூச்சு காத்த எடுத்துக்கிட்டு உடம்புல சுத்துற கரு. நம்மளோட உடம்புல நல்ல பிளட் இருந்தாதான் அது மூச்சு காத்த கொண்டு போய் நல்ல விதமா குழந்தைக்கும் கொடுக்க முடியும். சோ நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சா கூட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறையுதுங்கிறதுனால பேபியோட வளர்ச்சி இது எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம், நானும் வீக்கா போகலாம். சோ பிரெக்னன்சியில இந்த மதர் வந்து ஹெல்த்தியா இருந்தாதானே குழந்தைய அடுத்தது பராமரிக்கிறது, அதுங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கறது எல்லாம். அதனால நிறைய இதுல வந்து ஃபுட் ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கு. சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து அயன் மாத்திரை சாப்பிட்டா குழந்தை கருப்பா பொறுக்குமா, இப்ப அயன் மாத்திரை சாப்பிட்டா நான் வெயிட் போடுவேன் அப்படின்லா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. இதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம பேபியோட கலர் வந்து ஜெனட்டிக்கலா முடிவெடுக்கப்படுற விஷயம். அண்ட் கண்டிப்பாக விட்டமின் அண்ட் மினரல் மாத்திரை போடுறதுனால நம்ம வெயிட் போட மாட்டோம். வெயிட் வந்து கேலரியோட வேலை. சோ அதனால நம்ம அதுல சாப்பாட்டு முறைகளை தான் பாக்கணுமே தவிர இதுல கிடையாது. உடனே எல்லாரும் கேட்பாங்க நேச்சுரலா என்னால முடியாதா, காய்கறிகள் கீரைகள் எல்லாம் இல்லையான்ட்டு. இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஆனா அதுல ரெண்டு பிரச்சனை. ஒன்னு, எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அளவு ரொம்ப குறைவு. நம்மளோட பிரெக்னன்சில நமக்கு தேவையான ஊட்டச்சத்து அளவு அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அதுல பத்தாது. ரெண்டாவது, இருக்கிற அந்த கொஞ்சம் அளவே ஒரு பேலன்ஸ் டயட்னு எல்லாம் காய்கறி கீரை தயிர் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அப்சார்ப்ஷன் குறையப்படுது.

0: இந்த ரெண்டு காரணத்தினால டெஃபினட்டா உங்க டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸ் சில பேர் அவங்க வீட்டில் நல்லா சப்ளிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அதுக்காகவும் எய்தர் சாப்பாட்டில் ஒரு எக்கோ இல்லைனா சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கிறதோ இல்லை ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறது முக்கியம்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஏழு மணி 41 நிமிடம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலை மலர் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டம். உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 25,000 to 50,000 உயர்த்தி தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் வருகிற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். மேற்படி திட்டத்தில் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உலமாக்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழனன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. சிறந்த சமூக சேவகருக்கு 50,000 ரொக்கப்பரிசு சான்றிதழும், சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு 1,00,000 ரொக்கப்பரிசு சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின விழாவின் போது சிறந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இவ்விருதுகளை விண்ணப்ப விவரங்கள் தமிழ்நாடு அரசின் விருதுகள் இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் நகலினை நாகப்பட்டினம் மாவட்ட சமூக நலவலகம் அறையன் 202 2ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகப்பட்டினம் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சிறந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனத்திற்கான விருது சுதந்திர தின விழா அன்று தமிழக முதலமைச்சரால் விருது பெற 19/6/2026 இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை 91 50 05 74 50 என்ற தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

7:47 திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர் நிகழ்ச்சியில். இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளில் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு ₹35, கத்தரிக்காய் 96, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் தலா ₹30க்கும், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70க்கும், பெரிய வெங்காயம் ₹30க்கும், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 56க்கும், சுரைக்காய் 26, சவுச்சவ் 44, புடலங்காய் 48, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 90, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30, கேரட் 60, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 42, காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு ₹50க்கும், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு ₹10க்கும், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120க்கும், பூசணிக்காய் பரங்கிக்காய் தலா கிலோ ஒன்றுக்கு ₹20க்கும் விற்பனையாகிறது. ஆப்பிள் பழம் கிலோ ஒன்றுக்கு 310க்கும், ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை கிலோ ஒன்றுக்கு ₹100 விற்பனை ஆகிறது. காலை மலை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலைமலர் நிகழ்ச்சியில் இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தங்கம் கிராம் ஒன்றிற்கு ரூபாய் 14,649 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 889 ரூபாய் 90 காசிற்கும் விற்பனை ஆகிறது. நேர்களுக்கான வானிலை அறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

நேர்கள் நினைவிற்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் தொகுப்பு கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குகிறார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள்.
3: இறைவன் நம்மீது சாந்தியும் சமாதானமும் அருளட்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று அனைத்து உலகமும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசுவதை அறிகிறோம். பலர் இந்த மார்க்கத்தில் இணைவதையும் காண்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பெரும் பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து வெகு நேர்த்தியாக அனைத்து விஷயங்களையும் அழகாக செய்து வந்திருக்கிறார். மானுட குலத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறான். மக்கள் அதற்கேற்றவாறு இப்படித்தான் வாழணும் என்று அவ்வப்போது தூதுவர்கள் வாயிலாக கூறியும் வந்தான். இயல்பாகவே மனித ஜென்மம் இறைவரையும் அவன் காட்டிய வழிகளையும் மறந்து நிம்மதியற்று வாழ்வதையும் அறிகிறோம். இறுதியாக அவன் கூறி வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு ஸல்லம் அவர்கள் வாயிலாக புனித குர்ஆன் வாயிலாகவும் கூறி முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டான். இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான நாகரிகம், கலாச்சாரம், மனித வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஓர் உன்னத வாழ்க்கை நிறையாகும். உள்ளமும் உடலும் சீர்படவே இறைவன் நல்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாம் மார்க்கமும் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் விரும்புகின்றது. எடுத்துக்காட்டாக பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள், ஹஜ்ஜ பெருநாள் என ஆண்டுதோறும் இன்றைய நாளில் உலகம் கொண்டாடுகிறது. நான் வந்துவிட்டேன், ஐயமின்றி அனைத்து புகழ்களும் உனக்கே, எல்லா மேலாதைக்க உரையும் உனதே, உனக்கு இணை எவருமில்லை, நான் வந்துவிட்டேன் என்று ஹஜ் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும்.

சவுதி அரேபியாவில் புனித மக்கா நகரம் மிகவும் பழமை வாய்ந்தது. சரித்திர வல்லுநர்கள் புனித குலத்தின் தோற்றுவாயே இங்கிருந்துதான் என்று கூறுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இறைவன் அருளால் முதல் ஆலயம் காபா இங்குதான் இருக்கிறது. ஜம்ஜம் நீரோற்றும் வற்றாமல் இங்குதான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நிழற்படங்களில் கருநீல போர்வை போர்த்திய காபாவை கண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் காண லட்சக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். இங்குதான் ஹஜ்ஜின் கடமை ஆரம்பமாகிறது. காபா ஆலத்தை தவாப் என்று வலம் வருவது, சொத்துக்களான ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிடுதல், மகாம் இப்ராஹிம் தரிசித்தல், வற்றாத சம்சம் நீரை பருகுதல், தலைமுடி நீக்குதல், இவை யாவும் ஹஜ் கடமைகளின் ஒன்றாக இருக்கின்றது. புனித மெக்காவை கடமைக்கு பொன் எந்த பாகுபாடும் இன்றி ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டும் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், வானவர்கோன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித குர்ஆனை நபி அவர்களுக்கு அருளிய ஹிராமலை பொதும்பு, ஜன்னத்துல் மாலா அடக்கஸ்தலம், பல நூற்றுகளாக வற்றாத சம்சம் நீரின் கிணறு மற்றும் சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களை அனைத்து மக்களோடு தரிசித்துக் கொண்டும் ஜில்லஜ் மாதம் 9 நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் அருகில் இருக்கும் மினா நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எங்கு பார்த்தாலும் டென்ட் மயம், லட்சக்கணக்கான ஹாஜிகள், தங்குவதற்கு தேவையான படுக்க வசதிகள், இயற்கை உபாதைகளை நிறைவேற்ற வசதிகள், குடிநீர் உணவு வசதிகள் என்றும் சவுதி அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இஸ்லாமிய இறுதி திங்களான ஜில்ஹஜ் மாதம் 9 நாள் அருகில் இருக்கும் அரபாத் மாயனத்தில் மதியத்திற்கு பின் சூரிய அஸ்தபனத்திற்கு முன் சில மணி நேரங்களுக்காக தவ்ஹீத் எனும் இறை இணைப்பும் ரிசாலத் எனும் இறை தூதுவரின் வழிமுறைகளையும் முன்வைத்து நாம் அனைவரும் உண்மையான இறை வழி நடப்பவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அனைவரும் சங்கமிக்க வேண்டும். இந்த அரபாத் மைதானத்திற்கு என்ன சிறப்பு என்பதை சற்றே அறிந்து கொள்வோம். இறைவனான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவரது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அம்மையார் அவர்களும் இறைவனின் அறிவுரையை மீறி சாத்தானின் உந்துதலால் தவறிழைத்து சொர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இங்கு வந்த பின் இறைவனின் தண்டனையை உணர்ந்து இங்குள்ள ஜபலே ரஹமத் என்னும் இடத்தில் பல்லாண்டுகளாக இறைவனிடம் அழுதழுது பாவமன்னிப்பு கோரினார்கள். இறைவரும் அவர்களை மன்னித்து மனிதகுலம் தழைக்க அருள் புரிந்தார். ஒன்றுமிலிருந்துதான் புவியின் மீது மனிதகுலம் ஆரம்பமாயிற்று. அதனால்தான் அர்ஃபாத் மைதானம் சிறப்பும் புண்ணியமாகவும் நிறைந்திருப்பதால் இங்கு வரும் ஆஜிகள் இறைவரிடம் பாவ மன்னிப்புக்காக வாழ்வு சிறக்க வேண்டுகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். இன்று ஓரின கொள்கை உலகில் பரவுவதை பார்க்கிறோம். இப்பயணம் மூலமாக அனைவரும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புத்துணர்வோடு இறை இன்பை தன்மைப்படுத்தியும் உலக மக்களின் இறைவுணர்வை செயல்படுத்தவும் முடிகிறது. இப்புனித பயணம் உலகில் எதிர்ப்பே இல்லாத சக்தியாகவும் இறை நம்பிக்கையும் மனித நேயமும் இயங்குவதை காணலாம். தன் நல்வழி சுபட்சத்திற்காகவும் மனிதகுடம் சுபட்சத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டுவார்கள் நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இங்கு லட்சக்கணக்கான ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி கனத்த மனத்துடன் இறைவனிடம் வேண்டும் போது இங்கு குழுமிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனைப் போல் எந்த தீய எண்ணங்களும் இன்றி மனம் மாறுகின்றனர். இவர்களின் மனமே கூறிவிடும், இறை வழி செல்லுகிறோமோ அல்லது தான் ஒரு ஹாஜ் என்ற பட்டம் வெளி உலகத்திற்கு காட்ட மட்டும்தானா என்று, ஹஜ் நிறைவேற்றிய பலனை அடைந்தோமா என்பதை அவர்கள் மனமே கூற வேண்டும். இறைவன் இதன் சக்தியையும் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதே உண்மை. பொழுது சாயமுன் அரபாத்தில் விடைபெற்று உடனே முஸ்தலிஃபா என்னுமிடத்திற்கு சென்று இருவேளை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது சாத்தான்கள் மேல் எரிய சிறு சிறு கற்களை அங்கேயே சேகரிக்க வேண்டும். ஒருபுறம் காற்று, ஒருபுறம் பனி, படுக்கை ஏதுமின்றி வசதிகள், உறக்கத்தை மறந்து சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முன்னோர்கள் செய்தவற்றைத்தான் நாமும் செய்கிறோம் என்பதை மனத்திற்கொண்டு இருக்க வேண்டும். விடியற்காலை மினாவுக்கு சென்று அங்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் மக்கா சென்று தவாஃப் செய்து மினா திரும்ப வேண்டும். தனக்காக நியமிக்க உயிர் பலி கொடுத்தாகிவிட்டதா என்பதை அறிய வேண்டும். பெரிய சைத்தான் மீது கல்லெறிந்து தன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி பின் முடியை களைய வேண்டும். குளித்துவிட்டு நம் ஆடைகளை உடைத்துக் கொள்ளலாம். அன்றைய கடமைகள் முடிந்தன. இன்றைய நாளில் பக்ரீத் என்றும் கொண்டாடுகிறோம். அது என்ன பண்டிகை என என்பதையும் அறிய வேண்டும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று நிகழ்வை அறிய வேண்டும். இறைவரை முழுமையாக அறிந்து அவன் சொற்படி வாழ்ந்தவர் இப்ராஹிம் ஹலீலுல்லா அவர்கள். அந்த காலத்திலேயே இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியவர் அவர். குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டி குழந்தை பிறந்தது.
மனைவியையும் குழந்தையையும் இறைவன் விருப்பப்படி மெக்காவின் வானாந்திரத்திற்கு அவர்களை அழைத்து

0: சென்று தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு புல் புண்டோ மனித சஞ்சாரமோ எதுவும் இல்லை. சஃபா மர்வா என இரு மலைகள் மட்டுமே இருந்தது. கொண்டு சென்ற சிறிது உணவும் தீர்ந்ததும் ஏதுமறியாத தாயார் ஹாஜிரா அம்மையார் மலைகளின் மீது இங்குமும் ஓடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா என அலைந்தார்கள். குழந்தை மணலில் உணவின்றி தவித்துக் கொண்டிருந்தது. இறைவன் அருள்படி குழந்தையின் குதிகளிலிருந்து நீர் சுருக்க ஆரம்பித்தது. அதுதான் இன்றைய ஜம்ஜம் நீர். நில் நில் என்று ஹாஜிமா கூறினார்கள். ஜம்ஜம் என்றால் நில் நில் என்று ஒரு பொருள். பொட்டல் மகளில் அனைத்தும் வர ஆரம்பித்தது. மனித சமூகமும் வளர்ந்தது. இறைவன் இப்ராஹிம் தன் மீது உண்மையான அன்பம் பற்றும் வைத்திருக்கிறாரா என்பதை அறிய உறக்கத்தில் 9 வயதான மகன் இஸ்மாயிலை தனக்கு பலியிடுங்கள் என கட்டளையிட்டார். மறுப்பு ஏதும் கூறாமல் மகனை மினா என்னும் இடத்திற்கு அழைத்து சென்று மலைகளுக்கு நடுவே மகனை கிடத்தி சிரத்தை வெட்ட அங்கு ஒரு ஆட்டை இறைவன் அருளி அது பலியாக்கப்பட்டது. இறைவனின் அன்பும் தியாகமும் நிரூபணமாயிற்று. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறவேதான் இத்தியாகத்திருடால் பக்ரீத் என கொண்டாடுகிறோம். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியதை விட்டோம் என மகிழ வேண்டும். அதே வேளையில் தான் ஒரு இஸ்லாமிய வாழ்வை நடத்துகிறோமா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இவர் ஹாஜி என பாராட்டாமல் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறார்களா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின் புனித காபாவிலும் வெளிநீர் மல்க மக்கமா நகரிடமும் விடைபெற்று புனித மதீனா நகருக்கு செல்ல வேண்டும். மதீனா நகரம் ஒரு அருள் பெற்ற அருமையான நகரம். இங்கு முகமது நபி அவர்கள் முதலில் மதீனா வந்ததும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு அங்கு வாழும் மக்கள் அரை தூதுவர் கூறுவற்றை ஓரிரை கொள்கையை முழுமையாக ஏற்றார்கள். அங்கு அடைந்ததும் முதல் வேலையாக மஸ்ஜிது நபவி பெரிய பள்ளி வாசலை அடைந்து அங்கு வாழும் இறை தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் நெஞ்சம் நிறைய உளமாற உளம் கனிந்த சலாம்களை கூற வேண்டும். அருகிலேயே வசிக்கும் அபுபக்கர் சித்திக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோருக்கும் சலாம் கூற வேண்டும். வெளியே வந்ததும் அருகே உள்ள ஜன்னத்துல் பகி என்னும் வலிய பெரிய அடக்கஸ்தலத்திற்கு சென்று அங்கு வாழும் இறை நேசர்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் 70,000 பேருக்கும் சலாம் கூற வேண்டும். புனித மக்காவிலும் மினா அரபாத்திலும் மதீனத்திலும் கண்டவற்றை ஒருவாறு புரிந்த பின் வாழ்வின் உண்மைகளையும் பாடங்களையும் மனதில் எடுத்து தன் வாழ்வில் கடைப்பிடிக்க முயல வேண்டும். அப்போதுதான் தான் கொண்ட பயணத்தின் பலனை பெற முடியும். உள்ளமும் உடலும் எப்படி சீர்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரலாம். உலகில் ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவர் என கூறப்படும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நூலில் உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்புகளால் மாறாவிட்டாலும் கூட உலகம் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டப்படியும் அண்ணல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கும் வழியே வாழ இருக்கின்றது. இது ஒரு நூற்றாண்டுகளுக்குள் நிகழ இருக்கும் பெருமாற்றமும் ஆகும். அவ்வாறு இஸ்லாமிய வழிபடி மாறினால் ஒழிய இன்றைய மக்கள் நாடும் சமாதானம் சுபிட்சம் சகோதரத்துவம் அமைதியாகவும் எதுவும் அவர்களுக்கு கிட்டாது என்று ஆத்மார்த்தமாக கூறியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் இஸ்லாமியல் அல்ல. மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்பதை அறிவோம். இருக்கும் வரை நிஜ மனிதனாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என மனம் உறுதி கொண்டால் இறைவனும் அதற்குண்டான மார்க்கங்களை காட்டவே செய்கிறான். புனித மக்கா நகரில் காபா ஆலத்தை தாப் என வலம் வருவது, சம்சம் நீர் அருந்துவது, மினாவில் குர்பானி என உயிர் பலி கொடுப்பது, மதீனா நகரில் நிஜமனத்தால் அண்ணல் அவர்களை தரிசிப்பது, இப்பயணத்தில் வெளிநாட்டவரோடு புன்சிரிப்பது, அவர்களை அணைப்பது என ஹஜ் கடமையாக அனைத்தையும் நிறைவேற்றுவதால் அறிவார்த்தமாக என்ன இருக்கிறது என்று வியக்கலாம். அமைதியும் சமாதானமும் மனித நேயமும் சிறப்பான வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தியாகத்திருநாளில் அனைவருக்கும் தியாகத்திருநாள் பக்ரீத் இது என வாழ்த்துக்கள்.
1: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் வீரப்பெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இளவள்ளியப்பன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி வீரப்பெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள்.
3: சுதந்திரம் என்பது ஒருபோதும் யாருக்கும் தட்டில் வைத்து பரிசாக தரப்படுவதில்லை. அதை நாம்தான் போராடி பெற வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீர சாவர்க்கர் என்ற விநாயக சாவர்க்கர். மராட்டிய மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் பகூர் என்ற சிறிய கிராமத்தில் தாமோதர் பந்திற்கும் ராதாபாய்க்கும் 1883 ஆண்டு மே 28 அன்று பிறந்தவர் வீர சாவர்க்கர். குழந்தை பருவத்திலிருந்தே கவிதைகளோடும் காவியங்களோடும் வளர்ந்து பழகிய வீர சாவர்க்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்க்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாத பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்க்கிற்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்க்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்க்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியை போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறுவயதிலேயே சாவர்க்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சி அடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்க்கர் புனேவில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்றபோது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 ஆண்டு புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்க்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்க்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது, 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார். கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை. தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சாவர்க்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்க்கர் BA தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்க்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியது.

தோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக் கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே 1906 சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்கர் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க தகுந்த இடம் லண்டன் தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை ஆசிரியரும் சாவர்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபிநவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபிநவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்கர் இருந்த 4 காலம் முழுவதும் இரவும் பகலும் அபிநவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்கரையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 நடந்த இந்திய விடுதலைப் போரின் 50வது நிறைவு விழாவை 1907 சாவர்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக் என்ற பெயரில் சாவர்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்கர் தேசத்தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிடவில்லை. 1909 பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கிக் கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபிநவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 தம்பி நாராயண சாவர்கர் மின்டோ பிரபு மீது எரியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாகிகளில் மார்லி பிரபுவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியென தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்கு சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்கர். சாவர்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில
அரசுக்கும் இடையே

0: பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் ரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு இந்தியர்களை கடுமையாக கண்காணித்தது. சாவர்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடும் காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகச செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்குப் பிறகு ஆங்கில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்துப் போயென்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும் கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். இந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்தபின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தெரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 நாள் இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்கர், நாம் வலிமையுடையவர்களாக இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம், இன்றோ 1000 பிரிவினைவாதம். எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையன் சொல்வோம் வீர சாவர்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்கரை வணங்குவோம்.
1: வீரப்பெருமுகன் சாவர்கர். சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:45.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம்.

மண்ணின் குரல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகிழந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலி நிலையம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணியார் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடி.

ஒளியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி. நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி. நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி. 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூர்ந்து நமக்கு தந்த வானொலி, 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூர்ந்து நமக்கு தந்த வானொலி. வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி. நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி. நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக, புலவர்களாக, கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்று மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

வயல்ல நாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்ம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமான்னு கேப்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு. எல்லாமே ரேடியேஷன் கேட்டா நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான். கொஞ்சம் ரேடியோ மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது எங்களுக்கு தெரியும். அதனால ரேடியோ நிறுத்தி வச்சுதான் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமான தெரிஞ்சு. நான் விவசாயம் பார்க்கறது தெரிஞ்சதே அந்த டைம் பார்த்து நியூஸ் கேட்குது. மணி ஏழை மக்கள் ஆச்சு, எட்டு ஆச்சு, இதே கணக்கு பண்ணியே போவோம். அதனால நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியேஷன் 90 சொன்னா ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும். மக்கள் கட்டிட்டு ரேடியேஷன் வந்து வேலைஞ்சிட்டுனா கட்டிட்டே இருக்கலாம். இப்ப டிவினா டிவினா சேர்ல இருந்து உடஞ்சிட்டு இருக்கலாம். எப்பவும் இல்ல பாக்கிட்ட போட்டுட்டே நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில டெய்லர் வேலை, டெய்லர் கடையில நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவேன். தவிர நான் போனதான் ரேடியோ படம் மக்கள் ரேடியோ படத்துக்கு சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சுட்டு வந்து எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கும், உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே நாம வந்தா ரேடியோ வளர்த்துனா ஏழு மக்கள் வந்தாச்சுன்னு சொல்லுவான்னு இருக்கும். சார் முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டுல போய் பார்க்கும். ரேடியோனா இப்ப எல்லாரும் செல்போன்லயே வந்தாச்சு. எந்த காட்டுனாலும் கட்டிருந்தோம் கேட்டுட்டே இருக்கிறான். டிவி

இது வேற ரேடியோ இருக்கு, வேற ரேடியோ வந்து எல்லாரும் கையிலும் நெய்யுது. எந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டு கேட்டே இருக்கிறோம். காந்தி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னுடைய அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிதான், நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்கு சார். எங்க ஊர்ல நீ நான் சொல்ல எங்க ஊருக்காரன் சொல்லுவான், அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அழிச்சு சொல்லுவான் அப்படின்னு அவன் நிறைய பேர் என்ன பாராட்டி இருக்கா. அதுவே இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உடம்பு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கு இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும்போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 14 வயதிற்கும்போது 1968 ஆம் ஆண்டு எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம். காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதை இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமும் அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் போனேன். எவ்வளவு திறமையாக செயல்பட்டு வானொலிக்கும் பெரிய பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டு. நான் விவசாயி என்பதனால் உழவர் உணர்ச்சி கேட்பதுண்டு. அதிலும் குறிப்பாக சாமானிய விவசாயிகளை நினைத்து வரவழைத்து அந்த தொகுப்பாளர்கள் அழகாக பேட்டி கண்டு அவளுடைய அனுபவங்களையும் பகிரும்போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனமாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மண்ணின் மனம் மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண் வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோ.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்பொழுது எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாக்கால ராமதாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. பரதேவத்தே என்ற பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மணிரங்கு ஆதி தாளம்.

நேரம் 9:25 20 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீகாந்திமதி என்று தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி, ஹேமவதி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: தகவல்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நம் நாடு வன உயிரின பாதுகாப்பிற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவதில் உலக அளவில் சிறந்து விளங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 1100 தேசிய பூங்காக்களுடன் நாட்டின் பாதுகாக்கப்பட்ட நிலப்பகுதி விரிவடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை திரும்புகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இன்றைய தினம் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருந்த நிலையில் இதனை ரத்து செய்து அவர் சென்னை திரும்புவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவேகாவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இரு பிரிவினரின் மனுக்கள் மீது இன்று முடிவெடுக்கப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் 2026ஆம் ஆண்டிற்கு பெண்களில் துணிச்சலான வீர சாகச செயல் புரிந்தோர்களுக்கு மாநில அளவில் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட உள்ளது. இவ்விருதிற்கு தகுதியானவர்கள் தங்களது விவரங்களுடன் வருகின்ற 19ஆம் தேதிக்குள் மாநில அரசின் awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து சமூக நல அலுவலகத்தை அணுகுமாறும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கனஅடி தண்ணீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை தாமரைக்குளம் 0 பாயிண்டுக்கு இரவு வந்தடைந்தது. இன்று மாலைக்குள் இந்த தண்ணீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சிந்து ஜப்பானின் ரிக்கோவை 21-9, 21-12 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸிலும் துள்ளலான பாடல்களோடு இது போடு ஆட்டம் போடு.

9 நிமிடத்திற்கு கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய 9936 கிலோ ஹெர்ட்ஸிலும் இது போடு ஆட்டம் போடு. சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும்

வாழ்க்கையில எப்பவுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனையை அதை கண்டு என்னடாவே என்ன செஞ்சாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கானே ஓடியே போயிருவான். அதனால எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கேட்டு ரசிட்டு இருக்கோம் இது போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி FM 90.1 மத்திய 1936 கிலோ வெச்சிலும்.

நேரம் 10:30. திருச்சிராப்பள்ளி முத்துரலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்கள். இன்று சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் பெறும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு.
1: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: ஓடி விளையாடு.
1: ஆடி ஆடி விளையாட, ஆடி ஆடி விளையாட.
2: சும்மா கேளு.
0: இன்றைய நிகழ்ச்சியில் குத்து சண்டை வீராங்கனை டி கிறிஸ்கா ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைகிறாங்க டி கிறிஸ்கா ஸ்ரீ அவர்கள். என்ன விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாக்ஸிங் விளையாட்டை சேர்ந்தவங்க. கடந்த 6 வருடங்களாக பலவிதமான பாக்ஸிங் விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்று நிறைய பிரைஸும் வாங்கியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் கிறிஸ்கா ஸ்ரீ.
4: வணக்கம்.
3: உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
4: நான் 9வது வகுப்பு போக போறேன்.
3: 9வது வகுப்பு படிக்க போறீங்க, 8வது வகுப்பு படிச்சிட்டீங்க. சரி, இந்த பாக்ஸிங் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்ததுங்கிறத சொல்லுங்க.
4: எங்க அம்மா சேர்த்து விட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன்.
3: அப்புறம் உங்க அம்மாவுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லுங்க.
4: முதல்ல அவங்க பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க.
3: சரி, அப்புறம் பாக்ஸிங்க்கும் கிக் பாக்ஸிங்க்கும் என்ன வேறுபாடு?
4: கிக் பாக்ஸிங்னா நம்ம கையால நம்மள டிஃபெண்ட் பண்ணிட்டு காலால நம்ம வதைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து நம்மள கையாலேயே நம்மள தடுத்துக்கிட்டு கையாலே நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும்.
3: குத்துச்சண்டைக்கு என்ன மாதிரியான உடல் தகுதிகள்லாம் தேவை?
4: நம்மளுக்கு முதல் கையில பவர் இருக்கணும். கையில பவர் இருக்கணும், கால ஸ்டேபிளா நிக்கிறதுக்கான பவர் இருந்தா போதும்.
3: பேஸ்மெண்ட் இருந்தா தான் நல்லா குத்த முடியும். வெரி குட்.
4: அதோட ஆப்னர் நம்மள அடிக்கும் போது ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக நம்மளுக்கு பிராக்டிஸ் தருவாங்க. காலை எப்படி வைக்கணும், கை எப்படி நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பொறுமையா சொல்லி தருவாங்க. முத
3: கையில பவர் ஏத்துறதுக்கு என்ன பண்ணணும்?
4: கை ஏத்துறதுக்கு நம்ம புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் இது மாதிரி கொடுக்கற ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கரெக்டா பண்ணா பவர் கிடைக்கும்.
3: அதுல போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பவரோட போனீங்களா இல்ல போனதுக்கு அப்புறம் தான் பவர் ஏத்திட்டீங்களா?
4: போனதுக்கு அப்புறம் தான் பவர் ஏத்தினேன். செங்கல்பட்டு போய் சில்வர் மெடல் அடிச்சோம். அதுல கோல்டும் சில்வரும் நேஷனல் போகலாம். நேஷனல் வந்து ஹரியானா போய் பிரான்ஸ் மெடல் கையை மேல தூக்குனாங்கன்னா அவங்களால திரும்ப ஆட முடியும் அர்த்தம். இதுவே 3 டைம் நம்ம அடிச்சிட்டோம்னா ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிருவாங்க. இந்த ரெட் கார்னர் வந்து ப்ளூ கார்னர் அடிச்சிட்டாங்கன்னா ரெட் கார்னர் தான் ஜெயிச்சிருவாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்க 2 கவுண்ட் வாங்கிட்டாங்க, ஒரு ஆப்போனன்ட் 2 கவுண்ட் வாங்கிட்டாங்கன்னா அது இவங்களுக்கு ஃபேவரா இருக்குது பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சார்.
3: பொதுவா நம்ம வந்து அடிக்கிறது வந்து தலையில தான் அடிக்கணுமா?
4: தலையில அடிக்கணும்னு இல்ல, நம்மள வயித்துல அடிக்கலாம். ஆனா அப்டமனுக்கு கீழே அடிக்க கூடாது, ஃபேஸ்ல அடிக்கணும். பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா வாங்குற மாதிரி அடிச்சா போதும் சார். வயித்துல அடிச்சாலும் அவங்க உட்கார்ற மாதிரி அடிக்கிறது, நாக் அவுட் பண்றது, இதனால அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்.
3: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து ட்ரைனிங் எடுக்கணும்?
4: காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் போதும் சார், அது கரெக்டா இருக்கும்.
3: சரி, கேம்ஸ் உடைய ரூல்ஸ் பத்தி சொல்லுங்கம்மா.
4: இதுல ரூல்ஸ் வந்து சிம்பிள் தான். நம்மளோட தலைய வந்து ரொம்ப மேல தூக்கி காட்டினா நம்மளோட பஞ்சஸ் விழும். நம்ம ஆப்போனன்ட் முன்னாடி நம்மளோட முதுக காட்டக்கூடாது, தலைய ரொம்ப குனிய கூடாது. பஞ்சஸ் அடிக்கிறது கிளியரா இருக்கணும். பஞ்சஸ் ஓபன் கார்டோட அடிச்சோம்னா நம்மளுக்கு நம்ம மேலயும் அடி விழும், ஆப்போனன்ட் மேல விழுற அடியும் கிளியரா விழாது. ரெஃபரி சொல்ற கமாண்ட் இப்ப ஸ்டாப்னா ஸ்டாப் பண்ணிடணும். டைம் முடிஞ்சுன்னா 3 ரவுண்ட் இருக்கும், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 3 நிமிஷம், நடுவில் 1 நிமிஷம் பிரேக் அப்படி இருக்கும். இது வந்து நம்ம எப்படி அடிச்சு ஸ்டாப் பண்றோம்ன்ற பொறுத்து இருக்கும். இது மாதிரிதான் ரூல்ஸ் இருக்கும். இதுல நம்மள சேஃபா வச்சுக்கிறதுக்காக நாங்க என்னென்ன போடுவோம், கிளவுஸ் போட்டுப்போம். போர்ஸா விழுறதுக்காகவும் சரி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவும் கிளவுஸ், ஹெட்கியர் போட்டுப்போம், மவுத் கார்டு போட்டுக்கோம். அப்புறம் ஜென்ஸ்க்கு வந்து அப்டமன் கார்டு இருக்கும். இவ்வளவுதான், இதெல்லாம் நம்ம வியர் பண்ணிப்போம். இதெல்லாம் செக் பண்ணிட்டு ரெஃப்ரி ஃபர்ஸ்டே எல்லா இதையுமே சொல்லிடுவாரு. நடுவில் சென்டர் வந்து எல்லா ரூல்ஸையுமே சொல்லிடுவாரு. தலையை கீழே குனிய கூடாது, அப்டமனுக்கு கீழே அடிக்க கூடாது, எல்லா ரூல்ஸையும் சொல்வாரு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஃபவுல் வந்து நம்ம தலையை ரொம்ப கீழே குனிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் இதுலயே நிறைய பேர் தோத்துருக்காங்க நான் பார்த்தபடி மேட்ச்ல. இது மாதிரி ரொம்ப குனிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஃபவுல் கொடுத்துருவாங்க. நம்ம ரிங்க சுத்தி 4 ஜுடிஷியரிஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ரெஃப்ரி இதுல ஃபவுல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கனாலே அவங்க நோட் பண்ணிட்டு அதுல பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி அவங்க தோக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்படிதான் ரூல்ஸ் இருக்கும் சார்.
3: கடந்த சில நிமிடங்கள் வந்து நிறைய தகவல் வந்து நேயர்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
4: என்னைய பத்தியும் என்னோட கேமை பத்தியும் இன்ட்ரோ கொடுத்த வச்ச FM Rainbow-க்கு நன்றி சொல்லிக்கிறேன்.

0: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
0: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
0: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை

0: சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதலில் நடிகன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: காய்ச்சாத பாலினா.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேர்கள் விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில்

0: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். கிழக்கு வாசல் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன் குத்தங்கோ.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: நேர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வைகாசி பிறந்தாச்சு படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல் விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா,
1: டெங்கு காய்ச்சல் பாத்தினா ஏடிஎஸ் அப்படிங்கற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற

0: இந்த டயரு, தேங்காய் சிரட்டு, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா, இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
1: என்ன அர்த்தமா? இந்த
2: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: நேரம் 11:41:25. மனதிற்கினே திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து பணக்காரன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருடைய அணுகுமுறையை பொறுத்தது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தலாம். அனைத்து இயற்கை வளங்களையும் திறம்பட கம்மியா பயன்படுத்தணும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியம், அவசரம் இது ரெண்டையுமே உடனடி தேவையா உணர்ந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். மரம் நடலாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஐம்பூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை தான் உலகத்துல உயிர்கள் நிலைத்தும் நீடித்து வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கி தருது. காடுகளை காக்கணும், கனிம வளங்கள், நீர்நிலங்கள், காற்று மாசு ஏற்படாம இயற்கைய மனிதன் சுரண்டாம பாதுகாக்கணும். தவறும் பட்சத்துல இயற்கை வளம் கேட்டு அதீத கனமழை, மழை பெய்யாம, உலக வெப்பமயமாதல், புது புது வியாதிங்க, தீராத நோய் பாதிப்பு, உயிரிழப்பு இப்படி அதிகமாயிட்டே போகும். முடிவில் மனித குலத்துக்கே இயற்கை வளம் ஒரு சவாலா அமையும். நம்மளால எல்லாமே சாத்தியம்தான். இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அனைத்து வளங்களையும் நமது சாத்தியமாக்குவோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: மணி 4 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் 12:10. திருச்சிராப்பள்ளி முதல் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்கலாம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். இன்று மைசூர் வாசுதேவாச்சார் அவர்களின் கீர்த்தனைகள் கேட்கலாம். முதலில் ஆழப்புழா லக்ஷ்மி விநாயக் அவர்கள் பாடியிருக்கும் பிரணயாம்பகம் என துவங்கும் பாடல் கேட்கலாம். ராகம் கவுளை, ஆதி தாளம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மி தினையா என துவங்கும் டி எஸ் ராமபிரியா அவர்கள் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். சிம்மேந்திர மத்தியமம் ராகம், மிஸ்ரச்சாபு தாளம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று மைசூர் வாசுதேவாச்சார் அவர்களின் கீர்த்தனைகள் கேட்டோம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களினை கேட்கலாம். தமிழின் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீன

0: நவீனமயமாக இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையினையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக

0: வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய் யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz.
2: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: NCERT
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz.
7: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30 மணிக்கு
7: NCERT
6: வகுப்பறையாகும்
7: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். மதுரை கீதம் நிகழ்ச்சி நேயர்களின் கடிதவரை விருப்ப கானங்களாய் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz-இல் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாச்சக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது எல்லாரீஸ்வரி குரல்களில்.

சொல் என்னும் ஏற்கொண்டு இசை என்னும் நிலத்தை பக்குவப்படுத்தி விளைந்த பாடல்களை பண்போடு பகிர்கின்றது மதுரை கீதம் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் லால்குடியில் லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் பாடலொலிக்கிறது.

சிகரம் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போவோம்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வழமை மாறா இளமையோடு இசையால் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம்.
4: நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பொத்தமேட்டுப்பட்டி செல்வராஜ், அமுதா, சரிதா, ஜெகதீசன், ஜெனிலியா, டிசோசா, ஜெசிகா, லிமோனா இவர்களது விருப்ப பாடலாய் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் இதுவும்

செவி வழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz இது மதுர கீதம். அண்ணாவளைவு ராஜா மேலே மாங்காவடம் தேவாந்திரம் தாராசுரம் கைலாசம் பட்டாளம் ரமேஷ் பவுலின் மைக்கேல் மாரியப்பன் இவர்களது விருப்பமாய் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. வாலிபத்தில் காதல்

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலாவின் குரல்களில் அடுத்த பாடல் கேட்கலாம். சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி, உலகநாதபுரம் கல்லுக்குழியிலிருந்து பாடல் கேட்கலாம். மதுர கீதத்தில்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவிபாடி கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 kHz மதுரகீதம். பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மணப்பாறை காமராஜ் நகர் வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, ஹரி, ஹரிணி, யாகவி, வர்ஷா, மணவை, சந்திரசேகர், இதோ இவர்களது விருப்ப பாடல்.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கடித வரி விருப்ப கானமாய். அடுத்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், வில்லிவாக்கம் குபேந்திரன்.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஷியாத், மெஹனா.

கேட்டு ரசித்தோம் மதுரகீதம் நிகழ்ச்சி நேர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய். நேர்களை மதுரகீதம் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கடிதம் எழுத வேண்டிய முகவரி இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1. நேர்கள் இணைந்திருக்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திக்காக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15 மாநிலமாகவும், வடகிழக்கு பகுதியில் 3 மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டுப் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில்

0: சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரை வழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரை வழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி, உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன்கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35வது கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிக் குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் நேற்று சந்தித்த முதலமைச்சர் தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11 தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை

0: சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும் அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவியக்காவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில் திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: வணக்கம், நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள் உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போகிறது நல்லது. டைரக்டாக வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகாமல், அதாவது ஒரு 11 மணிலேருந்து 4-4.5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 3-3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
0: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்கா மூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: historic Taj ul Masjid for special prayers. The Imam prayed for unity, brotherhood and progress in the country. A heartwarming scene came from Indore. Following a 50-year-old tradition, a Hindu family welcomed the city Qazi with a garland of flowers. They then took him to the Eidgah in a decorated carriage. In Gwalior, people from other faiths also gathered outside mosques to greet the Muslim community. Meanwhile, the Madhya Pradesh Waqf Board has issued important guidelines for the animal sacrifice. People have been asked not to post photos or videos of the sacrifice on social media so that the communal harmony is preserved. Abhinav Goyal, Akashvani, Bhopal.
1: President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi greeted the people on the occasion. The fragile ceasefire between the United States and Iran has come under severe strain after both sides exchanged military strikes near the strategically important Strait of Hormuz. The U.S. military said it shot down 4 Iranian attack drones and struck a drone control station in Bandar Abbas. Iran's Islamic Revolutionary Guard Corps confirmed the strikes and said it retaliated by targeting an American military base as Kuwait, a U.S. ally, said. Earlier it was responding to hostile missile and drone attacks. In badminton, India enjoyed an impressive day at the Singapore Open today with Lakshya Sen, PV Sindhu, the men's doubles pair of Chirag Shetty and Sattvik Sairaj Ranki Reddy, and the mixed doubles duo of Dhruv Kapila and Tanisha Krasto all advancing to the quarterfinals. Sindhu defeated Japan's Riko Gunji in pre-quarterfinals of the women's singles round of 16. Lakshya sailed into the last 8 after Thailand's world number 2 Kunlavut Viditsarn retired hurt just moments into their round of 16 clash. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu urges police forces to be more citizen-centric and sensitive towards vulnerable sections. Education Minister Dharmendra Pradhan assures resolution of all grievances of students regarding discrepancies in CBSE Class 12 examination evaluation process. Karnataka Chief Minister Siddaramaiah announces resignation. Deputy Chief Minister D.K. Shivakumar set to take over. Fragile ceasefire between US and Iran under strain as both sides exchange fresh strikes near the strategically vital Strait of Hormuz. And in badminton, PV Sindhu and Lakshya Sen storm into singles quarterfinals of Singapore Open. With that, we end the midday news.
2: இலைகள் உதிர்ந்த பட்டுப்போன மரம் கூட பல தருணங்கள்ல பறவைகளுக்கு புகழிடமா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க முதியவர்களும் அப்படிதாங்க. எப்பவுமே அடுத்த தலைமுறைக்கு அவங்க புகழிடமா தான் இருப்பாங்க. அனுபவத்திலையும் சரி அறிவுலையும் சரி இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி பண்பலை 102.1
3: நிகழ்ச்சியில் இப்போது இறைச்சியின் முக்கியத்துவம் மற்றும் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி செய்யும் முறைகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில இறைச்சியினுடைய முக்கியத்துவம், அதை எப்படி சுகாதாரமான முறையில உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத குறித்து பேச இருக்கோம். அதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்காங்க இணை பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்கள். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இறைச்சி அறுத்து ஒரு 3-4 மணி நேரத்துல நீங்க சாப்பிட்டணும், அதுக்கு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது.
5: அது வந்து தவறான ஒரு நம்பிக்கை, மக்கள் மன ஓட்டங்க. நம்மளுடைய இறைச்சி இது வந்து பாத்தீங்கன்னா வெட் மார்க்கெட் அப்படின்பாங்க. வெட் மார்க்கெட்னா விலங்கினதை அறுத்த பின்னாடியே உடனடியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வெட் மார்க்கெட். இப்போ வந்து நம்ம வெளிநாடெல்லாம் பார்க்கும்போது உடனடியாக ஃப்ரெஷ் மீட்ன்பாங்க, அந்த இதை சாப்பிட்றதில்ல. அவங்க எப்போவுமே குளிரூட்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமேலு உறைவித்து தான் அதுக்கப்புறமேலு தான் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து ஃப்ரெஷ் மீட் வந்து சாப்பிட்றதில்லை. ஏன்னா அப்படி சேமித்து வச்சு அதை சில் பண்ணி இது பண்ணும்போது அதனுடைய மிருதுத்தன்மை வந்து அதிகமாகிறது. அதில் வந்து விஞ்ஞான பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்டோமயோசின் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், அது வந்து பிரேக் ஆகணும். ஆக்டின் அண்ட் மயோசின் ஆகிதான் அந்த பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து அதோடைய டெண்டர்னஸ் அதாவது மிருதுத்தன்மை வந்து அதிகமாகிருங்க. அதனால் உண்ணுவதற்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும்.
4: சரி, 18 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது தான் அது இறைச்சி அப்படின்றீங்க, அது எவ்வளோ மணி நேரம் வச்சு சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பீரியடு?
5: அதாவது இப்போ நம்ம வந்து வீட்டுக்காக சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வர்றோம், வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வந்து உடனடியாக சமைக்கிறோன்னா சில்லில் வச்சிடணும், 4 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சிருக்கோம்.

0: ஏன்னா ஃப்ரெஷ் மீட்டில் வந்து உடனடியாக வெட்டி வாங்கிட்டு வர மீட்டில் வந்து நீர் சத்து வந்து 75% இருக்குது. அப்புறம் மற்ற பாக்டீரியாக்கள்லாம் வளர்கிறதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அபரிமிதமாக இந்த இறைச்சியில் இருக்குது. அதனால் வந்து வெளியில் வைக்கும்போது, அதாவது அரை வேப்பிலையில் வைக்கும்போது அது மிக விரைவில் பல்கி பெருகி அந்த இறைச்சியை கெட்டுப்போக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து உடனடியாக சமைக்கலைன்னா அதை வந்து சில்லரில் ஒரு 4 டிகிரி செல்சியஸ் உள்ள வெப்பநிலையில் நம்ம உள்ளே
1: வச்சிடணும்
0: வச்சிடணும் அந்த கேபினில் வச்சிருங்க. வச்சிருந்து 2 நாள் 3 நாள் கழித்து தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீசர் அப்படின்னா வந்து -18 டிகிரி செல்சியஸ் இதில் வச்சிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கூட வச்சிருந்து கூட சாப்பிட்லாங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி வாங்கி வச்சுட்டேன், இப்போ நான் பார்க்குறேன் சமைக்கிறேன்னு எடுக்கிறேன். இப்போ பார்க்கும்போது இது சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்போ உணர்ந்துக்கலாம்?
0: அதாவது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரீசரில் வச்சுருந்தா சில பேர் என்ன பண்ணாங்க, அதனுடைய சத்துக்கள் ஏதாவது குறைஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது குறைந்த இதில் வந்து உறவிக்கும் போது ஐஸ் துண்டுகள் எல்லாம் வருங்க, அது வந்து இர்ரெகுலராக இருக்கும்போது சில இது வந்து போய் அந்த மசில்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். அப்போ வந்து அதுலேருந்து ஒரு சில இது வருங்க. பெரும்பாலும் எந்த சத்துக்களும், அதாவது புரத சத்தோ மற்ற சத்துக்களோ எந்த இழப்பும் ஏற்படுகிறது கிடையாது. மேலும் நிறமும் மாறுவதில்லை. ஏதாவது சரியான வெப்பநிலை வைக்கலனா அதில் ஆக்சிடேஷன் உயிர் வெளியேற்றம் ஏற்பட்டு அதெல்லாம் நிறத்தில் மாற்றங்கள் ஏற்படும். மற்றபடி எந்த சத்துக்களிலோ எந்த குறைவும் ஏற்படாது.
1: ஐயா, புதுசாக வெட்டக்கூடிய எந்த உயிரின இறைச்சலையும் அதிகமான நீர் சத்து இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்க ரொம்ப நாள் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வச்சா அதுல ஏதாவது நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு எடை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டா? ஏன்னா இந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி விற்கிறவங்களுக்கு லாஸ் ஆகும்.
0: அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா இருக்கு ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரளவு கொஞ்சம் குறையுங்க, அதாவது 2% வரையிலும் குறைவு ஏற்படும், அதாவது அக்செப்டபிள் லெவலுங்க. அதுக்கு மேலே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வெப்பநிலை வந்து சீராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த இதுவும் ஏற்படாதுங்க. ஆனால் வந்து ஓரளவு இருக்கும் ஷ்ரிங்கேஜ் வந்து இருக்குங்க, அதாவது அதனுடைய இடையளவு. இப்போ நம்ம வைக்கும்போது 2 கிலோ இருந்ததுன்னா அதை விட கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: அண்டி மட்டும்
0: முன் அரிப்பு பரிசோதனை. இப்போ வந்து ஒரு விலங்கு வந்து இறைச்சிக்காக அறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து நோய்களால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? பேசிக்காக என்னென்னா இவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுன்னா உடனடியாக இறைச்சிக்காக விட்டு கொண்டு போகக்கூடாதுங்க. அதுக்கு தேவையான அளவு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் பண்ணும்போது, ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய சதையில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனுங்கிற ஒரு பொருள் வந்து குறைஞ்சிரும். நம்ம வந்து சாப்பிட்றது வந்து கறி தான், இறைச்சின்னு சொல்ல முடியாது, சும்மா சாதாரண சதை தான். அது வந்து இறைச்சியாக மாறுறதுக்கு குறைஞ்சது வந்து விலங்கினத்தை பொறுத்து 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து இறைச்சியாக மாறும். அதுக்கு வந்து கிளைக்கோஜனுடைய அளவு வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கணும். இல்லைன்னா பயணம் செஞ்சுட்டு வரும்போது அந்த களைப்பெல்லாம் அசதி ஏற்படும். அப்போ வந்து அந்த கிளைக்கோஜன் லெவலும் அதிகம். அதனால சரியான முறையில் திசு வந்து இறைச்சியாக மாறாதுங்க. அதனால வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இறங்கின பின்னாடி அதுக்கு தேவையான அளவு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான குடிநீர் மற்றதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பண்ணும்போது இறைச்சியினுடைய தரம் வந்து நல்லா இருக்கு. அதுதான் ஆன்டிமார்ட்டம். அதுக்கு முன்னாடி வந்து சில கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குங்க, விலங்குல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வியாதிகள். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டர் பெஸ்ட் அப்படிங்கிற நோய் வந்து ரேபிஸ் கூட சில இது இருக்கும், தெரியாம கூட டம் ஃபார்ம்ல இருக்கும். அதெல்லாம் வந்து இறைச்சிக்காக கையாளும் போது அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம அந்த முன் அறிப்பு பரிசோதனையை விலங்குகளை பார்த்துட்டு இந்தந்த வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஆரம்ப நிலையிலே அதை வந்து கண்டுபிடிச்சி அதை இது பண்ணிடலாம். சில இது வந்து உடம்பு சரியில்லாமல் வரும், சில இது சினையாக இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அறுக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுங்க. அதுலேருந்து அனுப்பாமல் அதை வெளியேற்றிடலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தரமான இறைச்சி அடி கொள்ளுங்க.
1: இப்போ நீங்க சொல்றீங்க இது ஒரு சதை தான், அது வந்து ஒரு 18 மணி நேரம் கழிச்சு தான் இறைச்சியாவே மாறுங்க. இப்போ பெரும்பாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வெட்டின உடனே தான் இறைச்சி தான் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த மாதிரி இறைச்சி சாப்பிடும்போது உடலுக்கான அந்த சத்து சேர்றது எதுவும் கம்மியாகுமா இல்லை?
0: உடலுக்கு வந்து சத்து எல்லாம் சேருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உற்பத்தி பண்ணுறக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இருக்கணுங்க. ஏன்னா உற்பத்தி அந்த இறைச்சியை கையாளுவர்கள், இது என்ன கான்செப்ட்னா அனிமலுடைய வெல்ஃபேரையும் நம்ம பார்க்கணும். நம்ம இறைச்சிக்காக விட்டும்பொழுது கூட அந்த மனிதாபிமான முறையில் அதை கையாளணும். இப்போ நம்மளுடைய அன்ஆர்கனைஸ்னு சொல்லுவாங்க, இந்தியாவுடைய இறைச்சி இதை வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ், அதாவது ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட் எல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல விட்டணும், இவ்வளோ நேரம் ஓய்வு கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு அறை கட்டி அதில் வந்து குறிப்பிட்ட இதில் தான். இப்போ வந்து நேரடியாக அறுவாள் வச்சு வெட்டும்போது என்ன பண்ணால் அதுக்கு வந்து மிகுந்த வலி ஏற்படுது. அந்த வலியெல்லாம் குறைப்பதற்காக ஸ்டன்னிங் என்ற முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. 3 வகையான ஸ்டன்னிங்னா வலி இல்லாமல் அதை வந்து உயிரிழக்க செய்வது, அல்லாட்டி மயக்க நிலை கொண்டு போய் அந்த இறைச்சிக்காக இருக்கிறது. அந்த மாதிரி செய்யும்போது விலங்கு வந்து வழியை உணராது.
1: அதுக்கு என்னென்னலாம் செய்யறாங்க?
0: விஞ்ஞான முறைப்பொருள் இறைச்சி உற்பத்தி செய்யும் இறைச்சி கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயக்க நிலைமைக்கு கொண்டு போறதுங்க. அப்படி கொண்டு போறதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, கேப்டிவ் போல் பிஸ்டல் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கி மாதிரி தான் இருக்குங்க, அது ஒன்றும் பண்ணுவாங்க.

0: நேரடியாக மூளையை வந்து செயலிழக்க செய்வது. ரெண்டாவது வந்து கார்பன் டைஆக்சைடை பயன்படுத்தி அதை மயக்க நிலைமை கொண்டு போகுது. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை பயன்படுத்தி அதை உணர்விழக்க செல்லுது. முக்கியமாக இதில் என்ன அனுகூலங்கள்னா இந்த முறைகளில் வந்து அதோடைய பிளீடிங் எஃபிஷியன்சி, அதாவது இப்போ இறைச்சிக்காக ஒரு விலங்கு அறுக்கும் பொழுது அது உடம்புல இருந்து எவ்வளவு அளவுக்கு ரத்தத்தை வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரத்தத்தை வெளியேற்ற வேண்டும். அதற்கு பேர் தான் பிளீடிங் எஃபிஷியன்சி என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தத்தை வந்து அதிகளவு உடம்புலேயே தங்குற மாதிரி விட்டுட்டிங்கன்னா அது வந்து பல கிருமிகள் வளர்வதற்கு மிகுந்த ரெண்டாவது வந்து மெட்டாலிக் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரும்பு இந்த மாதிரி ஒரு வாசம் வந்து அந்த இறைச்சியிலேருந்து வருங்க. அது எவ்வளவு தூரம் அது உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியேற்றமோ அந்த அளவுக்கு அந்த இறைச்சியுடைய கீப்பிங் குவாலிட்டி, அதாவது நீண்ட நாள் கெடாமல் சேமித்து வைத்து நாம் உண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்க்குறேன்னா இந்த முறைகளை பயன்படுத்தி, அதாவது ஸ்டன்னிங் என்ற முறைகளை பயன்படுத்தி பண்ணும்போது இந்த உங்களுடைய பிளீடிங் எஃபிஷியன்சி குறிப்பாக எலக்ட்ரிக்கல் ஸ்டன்னிங்கில் வந்து அதிகமாகும். அதுக்கு அடுத்தபடியாக கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஸ்டன்னிங்கில் அதோட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: ஐயா, இப்போ ஆனால் நம்ம நடைமுறையில் ரெண்டு வகையான முறையில் இறைச்சியை வந்து அறுக்கிறாங்க. ஒன்று வந்து ஹலால் முறைன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து வெட்டு அப்படின்னு சொல்கிறேன். அதில் எந்த முறைங்க பெஸ்ட்டு? ரெண்டில் எதில் வந்து ரத்தம் வெளியேறுவது அதிகமாக இருக்குது, அது எந்த முறை சரி? ஆக்சுவலாக என்ன நடக்குது அந்த முறைகளில்?
0: இந்த முறைகள்லாம் என்னென்னா ஒன்று வந்து சயின்டிஃபிக் வே ஆஃப் ஸ்டன்னிங், அதாவது வந்து ஹியூமன் மெத்தட் அப்படின்பாங்க. மனித தன்மையோட பண்ண அதற்கு எந்த ஹார்ம் இல்லாமல் செய்யக்கூடிய ஹியூமன் ஸ்டன்னிங்னா இந்த ஸ்டன்னிங்கை பயன்படுத்தி, ஹியூமன் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து. இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் ஸ்டன்னிங், ரிலீஜியஸ்னால் சமயம் சார்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஹலால் மெத்தட், ஜூஸ் மெத்தட். ஹலால் மெத்தடை வந்து முகமதியன் ஆர் ஹலால் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஜூஸ் யூதர்கள் பயன்படுத்தக்கூடியது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள்லாம் ஷிப் மெத்தடில் ஒன்று பண்ணுவாங்க, ஆர் எவர்னைசன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோயில் திருவிழாக்கெல்லாம் பார்ப்பீங்க, கெடாவை வந்து தயால தண்ணி தெளிச்சு விட்டு உடனடியாக வெட்டக்கூடியது வந்து பை யூஸிங், அதுக்கு பேர் தான் வந்து அந்த சிக் மெத்தட் ஆர் எவர்னைசன் மெத்தட். இந்த மூணு மெத்தட் வந்து நம்ம ரிலீஜியஸ் மெத்தட்வாங்க.
1: ஐயா, இப்போ ஒரு நல்ல இறைச்சியை நான் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இறைச்சி விற்பவர் என்ன முறையை கையாண்டு இறைச்சியை விற்பனை பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க. அதில் அறிவியல் முறை
0: சுகாதாரமாக இறைச்சி உற்பத்தி என்பது கடையில் வெட்டுறதுக்கு போது மட்டும் இல்லைங்க,
1: ஆரம்பிக்கலாம்
0: பண்ணையில் இருந்து. பண்ணையில் வந்து முதல்ல குட்டியாக இருக்கும்போதே அதுக்கு தேவையான அளவு உடல் நீக்க மருந்துகள் கொடுத்து, அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்து, சரிவிகித உணவு கொடுத்து அதை வளர்க்கணுங்க. நல்ல நோய் நொடி இல்லாமல் அதுக்கு தேவையான தடுப்பூசிகள் அது மாதிரிலாம் முறையாக பராமரித்து, அது குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன், அதாவது வந்து ஸ்லாட்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடனே அப்போ பண்ணுனா தான் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆடுகளோ இல்லை மற்ற செம்மறி ஆடுகளோ வந்து ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ் இப்போ வந்து 50 கிலோ ஆடு விட்டால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50%க்குலாம் 25 இது வந்து வேற தான் போயிடும், 25 கிலோ தான் இறைச்சி வந்து கிடைக்கும். அப்போ வந்து குறிப்பிட்ட அந்த ஸ்லாட்டர் ஏஜ்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த உடன் பண்ணும்போது அது தேவையான அளவு உடல் எடையை அடைஞ்சிடும். அப்போ வந்து இறைச்சி கிடைக்கும் அளவும் அதிகமாக இருக்கும். இப்போ சுத்தமான இறைச்சி நுகர்வுகள் கொடுக்கணும்னா நல்ல தரமான முறையான முறைகளில் பராமரிப்பு பண்ண பண்ணைங்கள்லேருந்து ஆடுகளை வாங்கி வர வேண்டும். வாங்கிட்டு வந்து அதை மிக அருகில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கடை வந்து இப்போ இருக்குது, கடையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, மிக அருகாமல் இருக்கிற மாதிரி போய் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி அந்த அனிமலை வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு இப்போ நாளைக்கு செய்யறதுனா இன்றைக்கி முத நாளே வாங்கிட்டு வந்து அதுக்கு தேவையான உயிர், அதாவது எடுத்துகிட்டு வரும்போது அதை முக்கியமாக என்ன பார்க்கணும்னா காலை இளங்காலையிலோ அல்லது மாலை வேளையிலோ, ஏன்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக இது வரும்போது அது வெப்ப அயற்சிக்கு உள்ளாக்கப்படும் மதிய நேரத்தில். அது இல்லை, அது குறிப்பாக இந்த மாதிரி மே மாதம் அந்த மாதிரிங்கெல்லாம் நிச்சயமாக அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது. அதை கொண்டு வந்து முத நாளே வந்து லைரேஜ்னு சொல்லக்கூடிய அந்த அறைகளை வந்து அரைக்க வச்சு அதுக்கு தேவையான ஓய்வு, அதுக்கு தேவையான நீர் அது மாதிரி கொடுத்துட்டு இறைச்சியை கையாளர்களும் மிக சுத்தமாக இருக்கணும். அவங்க நிகங்கள்லாம் நல்லா வெட்டி அவங்களும் ஏதாவது ஒரு நோயில் எதுவும் பாதிக்காமல் இருக்கணும், ஏப்ரான் மாதிரி போட்டுக்கணும், சுத்தமான அமையல அங்கி போட்டுக்கலாம், தலைக்கு வந்து ஸ்கர்ப் அந்த முடி உதிர்ந்து அது மேலே படாமல் இருக்குது, தலைக்கு ஹெட் கேப் போட்டுக்கணுங்க வந்து. அப்புறம் வந்து மெயினாக வாயுரை கூட போட்டுக்கலாம், நம்ம வந்து மாஸ்க் கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அந்த வெட்டும் கத்திகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது SS உள்ளதாக தான் இருக்கணும். சாதாரண இரும்பு அயன் அந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கு வெட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து அதை வந்து ஸ்டெர்லைசர் சில வந்து என்ன பண்ணுங்க, நைட் ஸ்டெர்லைசருங்கிற ஒரு கருவி இருக்கும், அந்த கருவியில் 82 டிகிரி செல்சியஸில் உள்ள வெப்பநிலையில் வந்து கத்தியை வந்து மூழ்கடிக்கப்பட்டு அதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி நுண்ணுயிர்கள் நீக்கம் செய்து அதுக்கப்புறமேல அந்த கத்தியை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது வெட்டும் கட்டைகளை வந்து வெட்டி முடிச்ச பின்னாடி அதை அப்படியே வச்சிடக்கூடாது, மேலே உப்பு மஞ்சள் போட்டு அதை வந்து நல்லா சுரண்டி போட்டு மூடி வச்சிருக்கணும் அடுத்த நாள் உபயோகப்படுத்துறதுக்கு முதல் நாளே. அப்போ தான் வந்து அந்த இறைச்சி மூலம் பரவக்கூடிய சில வியாதிகள்லாம் தடுக்க முடியும். அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக ரத்தத்தை வெளியேற்றணும். அது எப்பவுமே தரையிலிருந்து ஒரு 3 அடி உயரத்தில் தான், தரையில் வச்சு காலில் வச்சு மிதிச்சுட்டு அறுப்பதோ இல்லை வந்து

0: வெட்டிட்டு இருக்கும்போது அந்த கத்தியை வச்சு உடம்புல சொறி எங்கேயாவது ஒரு கொசு கடிக்கும், அதை வந்து அதுக்காக அந்த உடம்புல வந்து அந்த கத்தியை வச்சு அவங்க உடம்பை வந்து செய்து
1: சுரிஞ்சுக்கணும்.
0: கொள்ளவோ, சில சமயம் மூக்கு நோண்டுவதோ, சில வந்து மூக்குப்பிடி போடுறதோ, இல்லை புகையில போடுவதோ, அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அந்த வெட்டுற நேரத்தில் வந்து. அதுக்கப்புறம் தோல் உரித்தல் மற்றதெல்லாம் வந்து அதுக்கு தேவையான உபகரணங்கள். அதுக்கப்புறம் தரைக்கு மேலே தான் பண்ணணும், ஏன்னா தரையில் வச்சு பண்ணும்போது எல்லாமே அதில் தரையில் இருக்கக்கூடிய நிறைய நுண்கிருமிகள் அந்த இறைச்சி
1: இறைச்சி
0: வழியாக உள்ளே புகுந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தரையிலும் முன்னாடி வச்சு தான் தோலை வந்து நீக்க செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து உடல் உழுப்புகள் நிற்கிறது மற்ற எல்லாமே நம்ம மிகுந்த பாதுகாப்பு. அது பயன்படுத்தக்கூடிய நீர் கூட குளிப்பதற்கு உகந்ததான நீராக பயன்படுத்தணும். நீரை அடிக்கடி மாற்ற வேண்டும். அந்த இடமும் வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும். அது ஊற்றுற தண்ணிகள் வழிஞ்சு கூட நேரடியாக ஒரு சாக்கடைக்கு இதுக்கு போகிற மாதிரி இருக்கணும். அது வந்து இந்த கடை வந்து குடியிருப்பு பகுதியிலேருந்து மிக தொலைவில் இருக்கணும்.

0: வந்து இந்த கடை வந்து குடியிருப்புவாதிகள்லேருந்து மிக தொலைவில் இருக்கணும். அடுத்தது ஒரு 6 அடி வரையிலும் தரையிலேருந்து டைல்ஸ் பண்ணி பாய்ச்சி, ஏன்னா வெட்டும்போது தெரிக்கக்கூடிய ரத்தம் போய் செவுத்தில் பட்டதுன்னா இந்த வெள்ளை டைல்ஸாக இருந்தால் ரொம்ப சாலசு இருந்தது, ஏன்னா பட்டது வந்து நம்ம கண்ணில் தெரியும், ஏதோ அழுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து அந்த மாதிரி டைல்ஸ் பாய்ச்சிட்டு பண்ணும்போது வந்து நல்ல தரமான வச்சு உற்பத்தி பண்ண, அது பயன்படுத்தக்கூடிய எல்லா உபகரணங்களும் முன்னாடியே கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும்.
1: இது குறித்த ஆலோசனை உங்கள்கிட்ட பெறணும் அப்படின்னா
0: கடிதம் மூலமாகவோ இல்லை நேரிலேயோ கூட தொடர்பு கொள்ளலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தலைவாசல், சேலம். நன்றி.
2: இதுவரை சுகாதாரமான இறைச்சி உற்பத்திக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பகிர்ந்து கொண்டார் சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்கள்.

0: பாரத பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா,
1: இந்திய அரசின் விவசாய காப்பீட்டுக்கான முதன்மை திட்டம்,
0: உணவு பயிர்கள்,
1: வணிக பயிர்கள்,
0: தோட்டக்கலை பயிர்கள்,
1: எண்ணெய் வித்துக்கள்,
0: அனைத்தையும் காப்பீடு செய்து பயன்பெறுங்கள்.
1: விவசாயிகளின் வருமானத்தை நிலைப்படுத்தி தண்ணீரை வடைய வழிகாட்டும்
0: பாரத பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா.
1: இயற்கை பேரிடர்கள்,
0: பூச்சி தாக்குதல்களிலிருந்து
1: உங்கள் பொருளாதாரத்தை காக்கிறது
0: ஃபசல் பீமா யோஜனா.
1: வேளாண் பெருமக்களின் நம்பிக்கை.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
3: மண்மனுக்கும் மண்ணின் மனம் நிகழ்ச்சியை கேட்க அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில் இன்று எஸ்ஆர் மாரிக்கண்ணு குழுவினர் வழங்கும் கரகாட்டம். நிகழ்ச்சியின் முதலில்
4: ஞான முதல்வனே விநாயகனே.

0: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் மனதை இதுவரை மகிழ்வித்தது எஸ் ஆர் மாரிக்கண்ணு குழுவினர் வழங்கிய கரகாட்ட நிகழ்ச்சி.
1: இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
2: நிகழ்ச்சி வந்தது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒளிக்களஞ்சியத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.

May 28 உலக சி நாய்கள் தினம். இந்த உலகத்துடைய கடைசி உறைப்பணி காலத்துல பிழைத்த நாய் இனத்தோட ஒரு வகைதான் சென்னாய். லூபசு அப்படிங்கிற மூதாதைய நாய் குடும்பத்திலிருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரிஞ்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது சென்னாய். தமிழ் இலக்கியத்துல பாலை நிறத்துக்குரிய விலங்குகள்ல சென்னாயும் ஒண்ணு. இதுக்கான ஆதாரம் குறுந்தொகை பாடல்கள்லயும் கூட நற்றிணை பாடல்கள்லயும் இருக்கு. கூட்டமா வாழக்கூடிய சென்னாய்கள் ரொம்பவே புத்திசாலி. எங்கேயாவது தன்னுடைய இறைய பார்த்துருச்சுன்னா போதும், விசில் மாதிரியான ஒளி எழுப்பி தன்னுடைய சகாக்களையும் சாப்பிட கூப்பிடுவான். பார்க்க நாட்டு நாய்கள் மாதிரி இருந்தா கூட இதோட கால் பகுதிகளில் அதிக அடர்த்தியான ரோமங்கள் இருக்கும். சென்னாயோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருங்க. இந்த பாடலை கேட்டுட்டு இசைத்துறல்ல

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு

0: ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ് ശുഭാരംഭങ്ങളിൽ ആരംഭം.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 3:19 கேட்டிருக்கின்றோம். இசைத்துறல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. செந்நாய்கள் வேட்டையாடும் விலங்குகள் உயிரோட இருக்கும்போதே பாதிய தின்னுடுமான். ஒரு விலங்க முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அந்த இடத்த விட்டுமே செந்நாய் நகருமா. கடமான் மாதிரி பெரிய மான்களை கூட வேட்டையாடுற செந்நாய், யானை, காட்டு மிருகம், காண்டா மிருகம் இது பக்கம் மட்டும் போறதே கிடையாதாங்க. சிறுத்தை செந்நாய்கிட்டேருந்து தப்பிச்சிருமா, ஆனா புலிக்குதான் மரம் ஏற தெரியாததுனால செந்நாய்கிட்ட மாட்டிக்குமா. என்னதான் மிகச்சிறந்த வேட்டையாடியா செந்நாய்கள் இருந்தாலும் கூட தங்களோட கூட்டத்துல யாருக்காவது அடிபட்டுடுச்சு அப்படின்னா ஒன்னு சேர்ந்து சிகிச்சை அளிக்குமா. கேட்டு இணைந்திருக்கின்றோம், இது இசை தூரல்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களின் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்தாக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரல். நேரம் 3:26. ஜவ்வாத மழைவாழ் மக்கள் சென்னாய வேட்டைக்காரன் நாய் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, சென்னாய்கள் பத்தியே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மே 28 இன்னைக்கு உலக சென்னாய்கள் தினம். அதுதாங்க, மனிதர்கள் நாம எப்படி கூட்டு குடும்பமா வாழ்ந்த மாதிரி 5 to 12 சென்னாய்கள் ஒரு குழுவா வாழுமா. வயது முதிர்ந்த சென்னாய்கள் சில சமயங்கள்ல தன்னுடைய குழுவை விட்டு இருந்து தன்னந்தனியா கொஞ்ச காலத்துக்கு இருக்குமா. 10-12 சென்னாய்கள் ஒன்னா இருந்தாலும் கூட ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுங்களுக்குள்ள சண்டையே வராதாங்க. அது மாதிரி குட்டி சென்னாய்கள் யாரோட குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லையா, மற்ற சென்னாய்கள் அதுக்கு உணவு கொடுத்து வளர்க்குமா. தங்களோட குழு வாழக்கூடிய எல்லை பகுதியில ஒரே ஒரு இடத்த மட்டும் தேர்ந்தெடுத்து அதை கழிப்பிடமா சென்னாய்கள் பயன்படுத்துது. இந்த கழிப்பிடத்தை பார்த்துதான் பிற சென்னாய் கூட்டம் இங்க ஏற்கனவே ஒரு சென்னாய் குழு வாழ்றத உறுதிப்படுத்திக்குமா. மே 28 இன்னைக்கு பல வித்தியாசமான குணங்களை கொண்ட உலக சென்னாய்கள் தினம். இது இசைத்தூரல் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழி கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க.

0: தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
4: இசைத்தொருள் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1. நேயர்களுடைய மின்னஞ்சலுக்கான தருணம் தான் இது. குமரன் நகர்லேருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க. வணக்கம், நேற்று அப்பாஸ் கான், சபினா மீரா இருவரும் அழகாக கலகலப்பாக கொண்டு சென்றார்கள் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியை. சுலபமான கேள்விகளோடு தான் வந்தார் அப்பாஸ் கான். இரண்டு கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்ன கொள்ளிடம் காமராஜ் அவங்கள மூணாவது கேள்வியில கூக்கி போட்டு மடக்கிட்டாரு அப்பாஸ் கான். மிரண்டு போன தழுதாளத்தூர் நேயரை சமாதானம் செஞ்சதான் அப்பாஸ் கான். ஒரு மணி நேரமும் ஜாலியா போனது, நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டுமில்லாம இன்று அதிகாலை 5 மணிக்கு சென்னை விவேக் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக ஒலிபரப்பாக தெய்வீக ராகங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தியது. PB ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒழித்த ஆஞ்சநேயர் சுப்பிரபாதம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒழித்த ஹனுமன் சாலிசா கேட்க வெகு இனிமை, வாழ்த்துக்கள். நமது பண்பலையில் ஒழித்த பாரதிப்பன் தகதகவென்றோடிடமா பாடல் அருமை. நாள் மலர்ல மாதவிடாய் சுகாதாரனும் பேரும் நாள், விட்டலாச்சாரியா அவர்களின் நினைவு தினம் போன்ற தகவல்கள் பகிரப்பட்டது. நறுக் சுருக் தகவல்கள் வழங்கும் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மின்னஞ்சலா நிறைவு செஞ்சிருக்காங்க. 3:36 கேட்டிருக்கின்றோம். இது இசை தூரல்.
5: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
9: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா.

0: தங்கத்தின் நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: மூன்று மணி 43 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப் ரெயின்போ 102.1 திருச்சி திருவானை கோவில் கீழே கொண்டைப்பேட்டையிலிருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவங்களுடைய மின்னஞ்சல் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, 26ஆம் தேதி அன்று காலை இணைத்தாளம் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் பூபாலன் அவங்க அன்பென்று கொட்டு முரசே என்ற பாரதியின் கூற்றை சிறப்பாக விளக்கினார். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் காயத்ரி அவங்க போலிக் ஆசிட் மாத்திரைகள் பயன்பாடுகளை எடுத்துக் கூறியது அருமை. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசிய இயற்கை விவசாயி கோபால் மற்றும் இயற்கையோடு இணைவோம் தலைப்பில் பேசின இஎம் கரைசல் பற்றிய பயன்களும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நுண்ணூட்ட சத்துக்களை பத்தி சிறப்பா சொன்னாங்க. உடன் உரையாடிய ஆர்விஐ அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர்லேருந்து வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் இவங்க அனுப்பியிருக்காங்க. நேற்று காலைமலர் நிகழ்ச்சியில் காய்கறி தங்கம் மருத்துவ நேரம் இந்த விலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், மருத்துவ நேரத்தில் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே ரகம் நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் சூப்பர். உங்களோடு நாங்கள் நேயர்கள் நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பாடல்கள்லாம் சிறப்பாக கேட்டாங்க. இருபட பாடல்களில் காதலுக்கு மரியாதை, உயிரோடு உருவாக, இந்த ரெண்டு பாடத்தில் இருந்து வந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நிகழ்ச்சியை அறிவிப்பாளர் நடத்திய விதம் அருமையோ அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இசைத்தூரில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா

0: அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு.
6: மணி 56 நிமிடம் ஆக போகுது. இசைத்துறல் நிகழ்ச்சியோட நிறைவான மிஞ்சல் சுட்ட சுட சோறு சாக்கி உடனே கொண்டு தட்டு கொடுத்த மாதிரி குமரநகரில் லக்ஷ்மி இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இன்று மதியம் குற்றம் கடிதல் அதிகாரத்திலிருந்து குரலோசை இசை வடிவில் ஒழிக்க கேட்டேன். தொடர்ந்து இனி உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் இயற்கை வளங்களை பாதுகாத்து அனைத்து வளங்களையும் காப்போம்னு அப்பாஸ்கான் அழகா சுருக்கமா சொன்னாங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில தோழிகளோட ரயில் ஸ்நேகம் பற்றி பேச அழைப்பு விடுத்தார் யோகேஸ்வரி. தோழிகள் தங்கள் கருத்தை பகிர்ந்தனர். சென்னையிலேருந்து பாம்பே நான் ஒரு தடவை போனேங்க. ரயிலில் ஏறி பக்கத்தில் உட்காந்தது தான் போதும், அவங்கள பார்த்து லேசாக புன்னகைச்சதை ஆரம்பிச்சது தான் என்னுடைய ஸ்நேகம். தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சொந்த கதை சோக கதைன்னு பேசி நெருக்கமாகி ரெண்டு பேருமே சாப்பாடை கூட பகிர்ந்துண்ணும் அளவுக்கு நட்பாகி நீ இல்லாட்டி நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரியமாயிட்டோம். நம்ம ரயிலை விட்டு இறங்கினதுமே நம்ம சொந்த பந்தத்தை பார்த்ததும் கூட பயணம் செய்தது யாருனே தெரியாம மறந்து போச்சு பாருங்க, அதுதான் ரயில் ஸ்நேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி, நல்ல டாபிக், பாடல்கள்லாம் நல்ல தெரிவு. எனக்கென பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவ பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இசை தூரல்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
8: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி சாரதாஸ்.
11: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
12: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத் தரும் பயிற்சி வகுப்புகள்,
11: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும்

0: மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து வெளியேற்றுவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத குடியேற்றத்தை முற்றிலும் ஒழிப்பதிலும் அரசின் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தனது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா

ராஜினாமா கடிதத்தை ஆளுநரின் செயலாளரிடம் முறைப்படி அவர் சமர்ப்பித்தார். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு அவர் கூறினார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையோடு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி தொழில் தொடங்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படுவதாகவும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகில் காலியாக உள்ள 117 தற்காலிக சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கு நாளைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2 கோடிக்கும் மேற்பட்ட புதிய முட்டைகள் விநியோகம் செய்யப்படுவதாக முட்டை ஏற்றுமதியாளர் டாக்டர் செந்தில் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்படும்போது அரசு பள்ளிகளுக்கு முட்டைகள் வழங்க கோழிப் பண்ணைகளிலிருந்து புதிய முட்டைகள் சத்துணவு மையங்களுக்கு அனுப்பப்படும் என்றார். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளம், வடுகப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் இன்று முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

மறையும் சூரியன் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். இன்று எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் நாளை ஒரு புதிய விடியல் நமக்காக காத்திருக்கிறது என்பதுதான். அமைதியான இந்த மாலை பொழுதில் கவலைகளை ஓரம் கட்டி பாடல்களை ரசிப்போம் பற்பல தகவல்களோடு. இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு அந்த சிசிடிவி கேமரா பொருத்துதல், பாதுகாப்பு அலாரம், புகை கண்டறிதல், இது குறித்த விஷயங்களில் நிறைய ஆர்வம் இருக்கும். ஆனால் இதை முறையாக எப்படி பயிற்சி எடுத்து கற்றுக்கிறது, இதற்கான அரசு சான்றிதழ் எப்படி பெறுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கான தகவல் தான் இது. நம்மளுடைய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நம்ம திருச்சிராப்பள்ளியில் உங்களுக்கு இதற்கான 13 நாட்கள் இலவச பயிற்சி கொடுக்குறாங்க. காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த பயிற்சி நடக்குது. இது முற்றிலும் இலவசம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வர 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள். இதற்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு பயிற்சி பெற்று நீங்கள் சான்றிதழும் பெறலாம். இதற்கான கல்வித் தகுதி 8ஆம் வகுப்பு தான். வயது வரம்பு 18 முதல் 50 வரை இருக்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பயிற்சி காலங்களில் உணவு, பயிற்சி உபகரணங்கள் எல்லாமே இலவசம். அரசு சான்றிதழும் கொடுக்கறாங்க. இதற்கான ஆவணங்கள் ஆதார் அட்டை, 100 நாள் வேலை அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல், குடும்ப அட்டை நகல், ஜாதி சான்றிதழ் அல்லது மாற்று சான்றிதழ், புகைப்படம் 3, மகளிர் சுய உதவி குழு புத்தகம் நகல், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலுக்கு அலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். 89 03 36 33 96 என் மீண்டும் 89 03 36 33 96. நமக்கு தேவையான இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

0: கருத்து தருவது.
1: முன்னெல்லாம் சாப்பிட்ட பிறகுதாங்க மருந்து எடுத்துக்குவாங்க, ஆனா இப்பெல்லாம் மருந்தையே சாப்பாடு மாதிரி நம்ம எடுத்துக்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். நம்ம ஆரோக்கியம் நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரியசாலி அவர்கள்.
2: நம்ம மனித உடலுக்கு தேவைப்படுற எல்லா சக்தியும் சத்தும் நமக்கு உணவுல இருந்து தான் கிடைக்குது. நம்மளோட முன்னோர்கள் வந்து மருந்தாக உணவையும் உணவாக மருந்தையும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இததான் திருவள்ளுவர் கூட மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன்னு சொல்லியிருக்காரு. ஒருவர் நம்ம வந்து எடுத்துக்கிட்ட உணவு ஜீரணமான பின்புதான் அடுத்த உணவை வந்து எடுத்துக்கணும். அப்படி தன்னோட பசியோட அளவு தெரியாம அடுத்த உணவை உட்கொள்றப்போ நம்மளுக்கு வந்து உடம்புல நோய் ஏற்படும். நம்மளோட பசி அளவை தெரிஞ்சு நம்ம உணவு உட்கொள்றப்ப மருந்து என்ற ஒன்று நம்ம உடம்புக்கு தேவையில்ல அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம தினசரி எடுக்கிற உணவுல கலோரி இருக்கா, நம்மளோட பசி உணர்வை ஆத்துதான்றதை மட்டும் பார்க்காம, இல்ல சுவைக்காக எடுத்துக்கிறதா மட்டும் இல்லாம, நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லாவித சத்துக்களையும் நம்மளுக்கு தர்றதா இருக்கணும். நம்முடைய உடம்புக்கும் செல்களுக்கும் தேவையான சத்துக்களை கொடுக்கற உணவுகள்ல என்னென்ன நிறைந்திருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த கனிம சத்து, இது எல்லாமே தேவையான அளவு சமநிலையா இருக்கணும். இந்த அனைத்து சத்துக்களும் சரியான அளவுல இருக்கப்போ இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சமநிலை உணவு. சமநிலை உணவு ஒருவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி, உடல்நிலை, அப்புறம் அவங்கவுங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி சமநிலை உணவு மாறும். நம்ம உணவுல எவ்வளோ எவ்வளோ சதவீதம் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பத்தி நான் சொல்றேன். கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு 50-60% நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளோட உடலுக்கு சக்தி தர்றது இந்த கார்போஹைட்ரேட் தான். அடுத்ததா புரதம் பார்த்தோம்னா ஒரு 15-20% வந்து புரதம் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த புரதம் நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் திசுக்கள் வளர்றதுக்கும் நம்மளுக்கு உதவியா இருக்கு. கொழுப்புகள் 20-30% நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இதுதான் நம்மளோட உடல் உறுப்புகளையும் அந்த செல் மெம்பரேன்களையும் நம்மளுக்கு பாதுகாக்கிறது. வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒரு சிறிய அளவு நம்மளுக்கு இது இருந்தா போதும். இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற வேலையை வந்து இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் நம்மளுக்கு பண்ணுது. நம்ம அதிகமா ஜங்க் ஃபுட்டு, இல்ல சத்தற்ற உணவு, இல்ல பதப்படுத்தப்பட்ட உணவு எல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ இந்த சதவீதம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறையும். கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற அரிசி, கம்பு, ராகி, திணை, ஓட்ஸ், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் முளைக்கட்டிய பயிர்கள், இதுல எல்லாத்துலயுமே நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டோட சதவீதம் வந்து அதிகமா இருக்கு. புரதம் அதாவது புரோட்டீன் நிறைந்த உணவுகள், பருப்பு வகைகள் எல்லாத்துலயுமே 20-25% புரத சத்து இருக்கு நம்மளுக்கு. பயறு, முட்டை, கோழி, பன்னீர், சோயாபீன்ஸ், வேர்க்கடலை, சியா விதைகள், பூசணி விதைகள், இதுல எல்லாமே நம்மளுக்கு புரத சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த உணவு பாதாம், வேர்க்கடலை, முந்திரி, இதுலலாம் நல்ல கொழுப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கு. சியா விதைகள், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இதுலயும் நம்மளுக்கு வந்து நல்ல கொழுப்பு சக்தி வந்து அதிகமா கிடைக்குது. தேங்காய், தேங்காய் எண்ணெய், எள்ளு, நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், இதுலலாம் 100% நல்ல கொழுப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு சரியான அளவுல இருக்கும்போது நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ற சக்தி வந்து அதிகரிக்கும். அதை தான் வந்து நம்ம பாடி ஹீலிங் செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த சமநிலை உணவு என்பது ஒரு டயட் மட்டும் இல்லை, இதை நம்ம தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையா நம்ம பார்க்கணும்.
1: சமநிலை உணவு குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரியசாலி அவர்கள்.

6:25, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம திருச்சி உறையூர் மக்களுக்கு தான். திருச்சி உறையூர் அருள்மிகு பஞ்சவர்ண சுவாமி கோவிலில் நாளை தேரோட்டம் நடைபெற இருப்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை உறையூர் பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உறையூர் பிரிவிற்கு உட்பட்ட பகுதி மக்கள் நாளை காலை 9 மணிக்கு முன்னாடியே மின்சாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மதியம் 2 மணி வரை நீங்கள் காத்திருக்கணும். இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும்.

0: நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இசைக்கும் ஆரவாரம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மை

0: தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம்

0: சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லேக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன்ஸ்க்கு ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால இருந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
2: நான் வந்து 2020 8 லட்சம் முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டியுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து தரமற்ற ஹெல்மெட்டை விற்பனைக்காக வைத்திருந்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பிஏஎஸ் சட்டம் 2016 பிரிவு 28 தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்யும் வகையில் பிஐஎஸ் கேர் ஆப் செயலி மூலம் அதன் தரத்தை உறுதி செய்தும் தரக்குறியீடுகள் இருப்பதை பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கோவையில் உள்ள பிஎச்டி தொழில்நுட்ப கல்லூரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சி வகுப்பினை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும், இதில் வீடுகளின் நிலைமை, குடியிருப்பு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தனிநபரும் விடுபடாமல் கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை பிஆர்எஸ் மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பள்ளி பேருந்துகளின் இயக்கத்திறன் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தீயணைப்புத் துறையின் மூலம் ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் உள்ள அவசரகால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பேருந்து இருக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் கண் சிகிச்சை மற்றும் உடற்பரிசோதனை வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் GPS கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஏப்ரல் 25 முதல் நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022 துவங்கப்பட்டது. இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து ஏப்ரல் மாதம் 27 முதல் 4 நடத்தினர். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை GPS கருவி மூலம் வனத்துறையினர் பதிவு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் மே 13 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மே 22 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் அதன் முன்னேற்றம் குறித்து அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சிவநாத், உதவி திட்ட அலுவலர் அப்துல் வஹாப் உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊரக மக்களின் நலன் கருதியும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திடவும், நகர்ப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளை கிராமங்களில் மேம்படுத்திடவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு திட்டம், குழந்தை நேய பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம், 15வது நிதிக்குழு மானியம், தூய்மை பாரத இயக்க திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபட் அருகேயுள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபேட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார்.

0: தெரிவிக்கப்பட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும், கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

உழவர் உலகம் இன்னைக்கு நிகழ்ச்சியில கால்நடைகளில் ஏற்படும் எலும்பு மூட்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் தர்மசீலன் அவர்கள் தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மாடுதான் பாடுறேன். மனிதர்களே கவனியுங்கள்.

0: கால்நடை வளர்ப்ப ஒரு தொழிலா செய்யறவங்க பெரும்பாலும் கால்நடைகளை பண்ணை முறையில தான் வளர்க்கிறாங்க. தனக்கு நிலமோ இல்ல மேய்ச்சல் வசதியோ இருக்கிறவங்க புறக்கடையிலையும் வளர்க்கிறாங்க. ரெண்டு முறையையும் சேர்த்து செய்யறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா எந்த முறையில கால்நடைகளை வளர்த்தாலுமே தினந்தோறும் கால்நடைகளை உற்று கவனிக்கும் போதுதான் அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியும். எல்லா நேரமும் பார்க்க முடியுமா அப்படின்னா காலை மாலை இரண்டு நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. கால்நடைகளோட நடவடிக்கைய நல்லா கவனிக்கணும். அதுல ஏதாவது மாற்றம் தெரியுதா உடனே அதை சரி செய்வதற்கான முயற்சியை எடுத்தா மட்டும்தான் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விளைவுகளையும் குறைச்சு நம்ம கால்நடைகளையும் பாதுகாக்க முடியும், நம்மளோட பொருளாதார இழப்பையும் தவிர்க்க முடியும்.
1: என்ன உங்களுக்கு
0: அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட பராமரிப்பு குறைவுனாலையும் சத்து குறைபாட்டுனாலையும் கவனிப்பின்மையாலையும் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன பிரச்சனை, யார் விளக்கம் அளிக்க போறாங்க, தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க.
1: இருக்கணும் மனிதர்களே, மனிதர்களே கவனியுங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சுக்க இருக்கோம் அப்படின்னா கால்நடைகளில் எலும்பு அப்புறம் அதனுடைய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் தீர்வுகள் அப்புறம் சில நேரம் விபத்தும் ஏற்படும் அந்த எலும்புகள்லையோ மூட்டுகள்லையோ ஏற்படக்கூடிய காயங்களை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்காக நமது அரங்கத்திற்கு வந்து நமக்கான ஆலோசனைகளை தர இருக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியின் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியரும் தலைவருமான சா தர்மசீலன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கங்க.
2: ஐயா, மனுஷங்களுக்குமே வந்து எலும்பு தான் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன உடல் வாகு அமையணும் அப்படிங்கறத பண்ணுது. அதே போல மாடுகள்லையும் அப்படிதான். இந்த எலும்பு தசை நார்கள் எப்படி வந்து ஒரு மாடு ஆரோக்கியமா இருக்கிறதுல பங்கெடுக்குது அப்படிங்கறத சொல்லுங்க.
3: முதல்ல இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்போருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்களைப் போல எலும்புகள் உடல் கட்டமைப்புக்கும் பொதுவாக உதவுது. மூளை, இதயம் மற்றும் கிட்னி அப்படிப்பட்ட உறுப்புகள் அந்த எலும்புகள் மூலமாக தான் பாதுகாக்கப்படுகிறது. இப்போ மூளை பாதுகாப்புக்கு எப்படி அந்த தலை எலும்பு முக்கியமானதோ அதே போல நெஞ்சு எலும்புகள் இருதய பாதுகாப்பு உதவுகிறது. இதே போல எல்லா எலும்புகளும் எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கத்தான் இது உதவுகிறது. கால் எலும்புகள் எல்லாம் நடப்பதற்கும் படுப்பதற்கும் உதவுகிறது. இது செயல்பட முக்கியமான காரணிகள் என்னென்னா தசைநார்கள் வந்து அந்த எலும்புகளோடு ஒட்டியிருக்கிற தசைநார்கள் தான் அதனுடைய மூட்டுகள் முன்பின் செல்வதற்கும் நடப்பதற்கும் கால்நடைகள் படுப்பதற்கும் அது உதவுகிறது.
2: அதே போல ஒரு எலும்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மலாம் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா பால் குடிக்கணும், அப்போதான் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம், அப்புறம் எலும்புகளும் நல்லா வளர்ச்சி அடையும். முக்கியமாக பெண்களுக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம மாட்டுட்டு தான் பால்லாம் குடிக்கிறோம், அதுகளுக்கு வந்து என்ன மாதிரியான தாது சத்துக்கள் இருக்கும்போது அந்த மாட்டினுடைய எலும்புகள்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
3: எலும்புகள் வளர்ச்சிக்கு முக்கியமானது. எலும்பு வளர்ச்சியை பொறுத்து தான் மாட்டினுடைய வளர்ச்சி, கன்றுக்குட்டியினுடைய வளர்ச்சி, ஆட்டினுடைய வளர்ச்சி எல்லாம் பார்க்கப்படுகிறது. இந்த எலும்புகள் வந்து இரண்டு முக்கியமான சத்துக்கள் தேவை. ஒரு சத்து வந்து கால்சியம் சத்துன்னு சொல்லுவோம், சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பாஸ்பரஸ் சத்துன்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் சத்து எதுக்கு உதவுதுன்னா பார்த்தீங்களா, மெயினாக வந்து இந்த எலும்புகளுடைய கடினத்தன்மைக்கு உதவுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தசை சுருக்கத்துக்கு உதவுது, நரம்பு

நரம்பு தகவல்கள் வலி எடுப்பது அப்படி நரம்பு தகவல் ஒரு ஒரு நரம்பு இன்னொரு நரம்பு போகணும். கால்சியம் இல்லைன்னா நரம்பு தகவல்களே போகாது. இப்போ மாடுகளுக்கு தகவல் போகாதனால உணவு உண்ணுதல் செரிமானம் அந்த கோளாறுகள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கால்சியம் சத்து வந்து முக்கியமான ஒரு சத்து, அது எலும்புகள் இருந்தால் உருவாகுது, எலும்புகள் மூலமாக தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைய வைக்கிறதுக்கும் இந்த கால்சியம் சத்து பயன்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சத்து வந்து தசைநார்களுடைய செயல்பாட்டுக்கும் மூட்டு

0: கிடைக்குது.
1: எலும்பு மஞ்சள் ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. இதுல ரெண்டு வகையான எலும்பு மஞ்சள் இருக்கு, ஒன்னு சிவப்பு மஞ்சள் ஒன்று இருக்கு, இன்னொன்று மஞ்சள் மஞ்சள் ஒன்று இருக்கு. இந்த சிவப்பு மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்கள் உருவாக இருக்கதான் முக்கியமான ஒரு காரணியா இருக்குது. கணையம் எப்படி ஒரு ரத்த அணுக்கள் உருவாக்குதோ அதே மாதிரி சிவப்பு மஞ்சளும் ரத்த அணுக்கள் உருவாக்குது. இந்த ரத்த அணுக்களை குறிப்பாக ரத்த சிவப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டு அணுக்கள், தட்டு அணுக்கள்னா
0: பிளேட்லெட்
1: சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பிளேட்லெட் அணுக்களுக்கு உருவாக இருக்கும். அது ரொம்ப பயன்படுது, அங்கிருந்து உருவாகுது. அப்போ கால்நடைகள்ல எலும்புகள் வளர்ச்சி அடையலன்னா இந்த பிளேட்லெட்டும் உருவாகாது, சிவப்பணுக்கள் உருவாகாது, வெள்ளை அணுக்கள் உருவாகாது, கால்நடைகள் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த மஞ்சள் அணுக்கள் சொல்றோம் பாத்தீங்கன்னா நல்ல லாங் போன், ரெண்டு வகையான எலும்புகள் இருக்கு, ஒன்று தட்டை எலும்பு, இன்னொன்று உருண்டை எலும்பு. இந்த தட்டை எலும்பு வந்து கபாலம், நெஞ்சு எலும்பு, இதெல்லாம் தட்டையான எலும்புகள். கால்கள் இருக்கிறதெல்லாம் வந்து உருண்டையான எலும்புகள். இந்த உருண்டையான எலும்புகள் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சைகள் இருக்கும். இந்த மஞ்சள் மஞ்சள் எதுக்கு பயன்படுதுன்னா சத்து பொருட்களை கொழுப்பாக அங்கே சேர்த்து வச்சுக்கும். எப்பெல்லாம் சத்து குறையுதோ, எப்பெல்லாம் அந்த மாடுகளுக்கு சத்து குறையுதோ அந்த மஞ்சள் மஞ்சளிலிருந்து சத்துக்கள் வெளியாகி மாடு உற்சாகமாக இருக்க அது உதவும். அதே மாதிரி சிவப்பணுக்கள் எப்பெல்லாம் உற்பத்தி நல்லா இருக்கோ அப்போ அந்த இயக்கம் நல்லா இருக்கும். இப்போ சிவப்பணுக்கள் பார்த்தீங்கன்னா 120 நாள் வரைக்கும் உயிர் வாழும் இந்த ரத்தத்தில், அதுக்கப்புறம் அது இறந்துடும். அப்போ மறுபடியும் புதிதாக சிவப்பு உருவாகணும்னா இந்த சிவப்பு மஞ்சள் தான் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது.
0: ஐயா இப்போ சொன்னீங்க, அதாவது சிவப்பு மஞ்சையும் மஞ்சள் மஞ்சையும் இருக்கிறதுனால இந்த மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத. இந்த மாதிரி இந்த சிவப்பு மஞ்சையும் ஆரோக்கியமாக இருக்கணும், மஞ்சள் மஞ்சையும் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் அதனுடைய எலும்புகள் நல்லா இருக்கும், உடல் இயக்கத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த மாதிரி அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குனா நல்ல உணவுகளை நம்ம கொடுத்தாகணும். அப்போ எந்த மாதிரியான தீவனங்களை வந்து நம்ம மாடு கொடுக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது?
1: இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சத்துக்கள் ரொம்ப குறைந்து வருது. மண் இருந்து வர சத்துக்கள், கால்சியம் சத்து ஆகட்டும், பாஸ்பரஸ் சத்தாகட்டும், மெக்னீசியம் சத்தாகட்டும், மற்றும் சோடியம் குளோரைடு மற்ற சத்துக்கள் எல்லாம் முதல்ல நம்ம தாவரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், மண்கள் இருந்து கிடைக்கும், அந்த வளர தாவரங்கள்லேருந்து கிடைக்கும். இப்போ விளைநிலங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் வந்து பசுந்தீவனங்கள் ஆகட்டும், உலர் தீவனங்கள் ஆகட்டும், அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. அப்போ அதனால் அந்த சத்து குறைபாடு மாடுகள்லையும் கன்றுக்குட்டிகளையும் ஏற்படுது. அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா குழந்தை பிறந்த ஒரு 6 மாதம் முதற்கொண்டு இந்த தாது உப்புக்கள், இந்த கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸு, இந்த குளோரைடு எல்லாம் சேர்ந்த தாது உப்புக்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கழகத்தின் மூலமாகவே இந்த தாது உப்புக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதோட பயிற்சி மையத்தில் விற்பனை செய்கிறாங்க. விவசாயிகள் என்ன பண்ணணும்னா தாது உப்புக்களை வாங்கி டெய்லி ஒரு 20 முதல் 50 கிராம் வரையில மாடுகளுக்கு தண்ணி காட்டும் போது போட்டு விட்டோம்னா அந்த சத்துக்கள் கரெக்டாக போய் சேர்ந்துடும், மாடுகளும் ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புகளும் நல்ல சத்துள்ள எலும்புகளாக அது வளர ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
0: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி மேய்ச்சல் நிலங்கள்லாம் இருந்துச்சு, இப்போ மேய்ச்சல் நிலங்கள்ல அதனால் வந்து அது போகிறதுல அதனால் உப்புகளுடைய இது குறையுது, சத்து குறைபாடாக இருக்கு அப்படின்னீங்க. இப்போ இந்த மேய்ச்சலுக்கு போகும்போது அண்ணாந்தாள் போடுறாங்க, இதனால எதுவும் அந்த எலும்பு மூட்டுகளுக்கு பாதிப்பு
1: அது உண்டாங்க? அண்ணாந்தாள் போடுறது தப்பு, ஏன்னா மேய்க்கும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அது தவறானது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை வளர்ப்பு தொழிலில் குறிப்பாக பெண்கள் தான் நிறைய ஈடுபடுறாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணாந்தாள் போடலைன்னா அந்த மாடு இழுத்துட்டு போகும், அவங்களே சில தமிழ் கீழே தள்ளிடுது. அது போடுறது நல்லது தான், இருந்தாலும் என்னென்னா அந்த முடிச்சுகள் வந்து ரொம்ப இறுகாமலும் ரொம்ப நேரம் அந்த வண்ணாந்தால் போடாமலும் பார்த்துக்கணும். அப்பப்போ ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அதை கையில் பிடிச்சிட்டு கழட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம்னா அது ரத்த ஓட்டங்கள் பாதிக்கும். நீங்கள் இப்போ அண்ணந்தால் போடுறதுனால ரத்த ஓட்டங்கள் பாதிக்கும், அதனால் தசைநார்கள் அதோடய இயக்கம் பாதிக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்னங்கள் கீழே தசைகள்லாம் சுருங்கி போக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அண்ணந்தால் போடுறது தப்புன்னு சொல்ல வரல, இருந்தாலும் போடும்போது அதை கொஞ்சம் நல்லா பராமரித்து இறுக்கம் இல்லாமல் கால்நிலைக்கும் வழி இல்லாமல் இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான்.
0: சரிங்க. அதே போல் இன்னொன்று என்னென்னா இந்த மேய்ச்சல் நிலங்கள் போகும்போது ஒரு சில நேரம் பள்ளமாக இருக்கும், மாடை விரட்டும் போது ஒரு சில பேர் ஏங்காட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவசரமாக விரட்டுவாங்க, அந்த மாடு பயந்துக்கிட்டு ஓடும்போது ஒரு சில நேரம் தடுக்கி வந்துடும், அப்புறம் பிறகு மூட்டு நழுவிக்குது இந்த மாதிரி ஏதோ ஆயிடுது. அதெல்லாம் எப்படிங்க குணப்படுத்திக்கிறது?
1: கால்நடைகளில் எலும்புகள் பாதிப்புகள் முக்கிய அது வந்து மூட்டு நழுவுதல், எலும்பு முறிவுகள், இதுதான் முக்கியமாக நடக்குது. சில சமயம் தசைநார் சுருக்கம், மூட்டு விலகி இருக்காது, ஆனால் அந்த மூட்டு வந்து வீக்கமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இணைகிற தசைநார்கள் வந்து சுருங்கி ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் பார்த்தீங்கன்னா சுளுக்குன்னு சொல்லுவோம், அந்த சுளுக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சில நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி ஒன்றா பின்னாடி நம்ம பார்க்கலாம்.
0: ஐயா இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் சொல்லும்போது சுளுக்கு விழுந்துறதுனால தான் அதால் நடக்க முடியாமல் போகுது அப்படின்னீங்க, அந்த தசைநார் அந்த சுருக்கம் எப்படி உழுவுது, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்ங்கிறதா எங்களுடைய?
1: இந்த தசைநார் சுருக்கம் வந்து விரைவிலே சில கன்றுக்குட்டிகளை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது காடுகள்லையும் வருது, ஆட்டுக்குட்டிகளையும் வருது, கன்றுக்குட்டிகளையும் வருது. பிறந்த குட்டிகளை பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து முடங்கி காணப்படும், தசைநார் வந்து சுருங்கிடும். அந்த சுருக்கமாக இருக்கிறதுனால கால்கள் விரிவடையாமல், கால்கள் விரிக்க முடியாமல், கால்களை அது ஊன முடியாமல் குட்டிகள் தடுமாறும். இது தசினார் சுருக்கம்னு சொல்லுவோம். தசினார் சுருக்கம் கண்ட உடனே என்ன பண்ணலாம், ஒரு பிறந்த கன்றுக்குட்டி அப்படி இருந்ததுன்னா, பிறந்த ஆட்டுக்குட்டிகள் அப்படி இருந்ததுன்னா உடனே கால்களை மருத்துவர் அணுகலாம். சில சமயத்தில் கொஞ்சம் குறைவான தசின சுருக்கமாக இருந்ததுன்னா அந்த கால்களை நீட்டும் பொழுது, அந்த முட்டுகளை நீட்டும் பொழுது நார்மல் லெவலுக்கு வர வாய்ப்பு உண்டு. அதை வச்சுட்டு ஒரு கட்டு போட்டு விட்டோம்னா ஒரு 20 நாள் 30 நாளில்

0: அந்த கால்கள் மறுபடியும் நார்மல் கால்களாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ரொம்ப அதிகமான சுருக்கம் இருக்குது, ரெண்டு மூணு மூட்டுகளில் இருக்குது, அந்த நேரத்தில் காலணி மரத்தில் அணுகணும்னா ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தான். அந்த எந்த தசைனார் சுருக்கத்தை கொடுக்கிறதோ அந்த தசைனார் மட்டும் அவங்க பார்ப்பாங்க, அந்த தசைனாரை பிடிச்சி பார்ப்பாங்க, அந்த தசைனார் சின்ன ஒரு அறுவை சிகிச்சை செய்து அந்த தசைனாரை ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. அந்த தசைனார் நல்ல ஒரு நிலைக்கு வரும்பொழுது அந்த கால்கள் நீளமாக மாறும். அப்போ அது கட்டு மறுபடியும் திருப்பி அது மாவு கட்டோ இல்லை ஒரு நல்ல கட்டுகளை போட்டு விட்டோம்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அது இயற்கையாகவே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். பிறவி உணவு இருந்ததே தெரியாத நிலைமையில அதை மாற்றலாம். அதனால் விவசாயிகள் என்ன பண்ணணும்னா குறிப்பாக அந்த பிறந்த கன்றுக்குட்டியில் பார்க்கணும் என்னென்ன பிறவி உணவுகள் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா சாணம் போடாது, பிறந்த கன்றுக்குட்டியில் சாணம் போடாது, ஆசனவாய் அடைச்சிக்கும், அது ஒரு பிறவி உணவு. சில கன்றுக்குட்டியில் நாலு காலுக்கு மேலே ஐந்தாவது கால் இருக்கும், ஆறாவது கால் இருக்கும், சில கன்றுக்குள்ள காலே இருக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிறவி உணவுகளை பிறந்த கன்றுக்குட்டிகளையும் பிறந்த ஆட்டுக்குட்டிகளையும் விவசாயிகள் இப்போ பார்க்கணும். போட்ட உடனே ஒரு கூடையில் போட்டு கமத்தி வச்சிடக்கூடாது, இல்லை ஒரு இடத்துல போட்டு கட்டி வச்சிடக்கூடாது. ஏதாவது குறைபாடுகள் இருக்கா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதை பார்க்கணும். அதை பார்த்தா தான் என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சரி செய்யவும் வாய்ப்பு இருக்கும். இது ரொம்ப நாள் பார்க்காம விட்டுட்டு அப்புறமா கால் வளைஞ்சிருச்சுன்னு கொண்டு வந்தால் ரொம்ப சிரமம். அது அதாவது காப்பாற்றலாம், பட் அதை கருவி சிகிச்சை செய்து பழைய நிலைமைக்கு வர வைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் உடனடியாக விவசாயிகள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி பிறவி உணவுகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே மருத்துவரை அணுகலாம், அவங்க அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பாங்க, நம்ம கன்றுக்குட்டியும் காப்பாற்றலாம், அதுக்கு திறனை நம்ம காப்பாற்றலாம்.
1: இப்போ தசைனார் பற்றி சொன்னீங்க, மூட்டை அலர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு, அது எப்படி தவிர்த்துக்கலாம், அது எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க?
0: மூட்டை அலர்ச்சிகளும் இந்த சின்ன ஆட்டுக்குட்டிகளையும் பிறந்த கன்றுக்குட்டிகளையும் மூட்டை அலர்ச்சி வருது. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொப்புள் குடி தான் காரணம். பிறந்த கன்றுக்குட்டியில கரெக்டா தொப்புள் கொடியை வெட்டிடணும். இதுல என்ன பண்ணுவாங்க, மாடு கண்ணு போட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருவாங்க. அந்த கன்றுக்குட்டி என்ற தொப்புள் கொடி வந்து மண்ணிலையும் தரையிலையும் பட்டு மண்ணில் தரையில் இருக்கிற நுண்கிருமிகள் எல்லாம் தொப்புள் கொடி மூலமா ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் கலந்தனா அந்த இந்த நுண்கிருமிகள் எங்கே வளருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டில் உள்ள திரவங்களில் தான் அது வளரும். அங்கே போய் அது வளர்றதுனால அந்த மூட்டு அலர்ச்சி ஏற்படுது. அது எங்கேயும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த மூட்டுகளை வந்து வீங்க ஆரம்பிக்கும். கன்றுக்குட்டிகள் பிறந்த ஒரு மாதத்துலையோ ரெண்டாவது மாதத்துலையோ அந்த மூட்டுகள் எல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். மூட்டுகள் வீங்க ஆரம்பிக்கும்னு பார்க்கணும், அது தொட்டு பார்த்தோம்னா அது சூடாக இருக்கும், மூட்டுகள் நல்லா வீக்கம் பண்ணிருக்கும், வளைக்க முடியாது. மூட்டுகள் நார்மலாக ஒரு வளைவு வளையணும், அந்த படுக்கிறது சிரமமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கள் அணுகலாம். இது எப்படி வருதுன்னா அந்த ரத்தத்தில் கிருமிகள் போய் அது ரத்தத்தில் பெருகி அந்த மூட்டுகளில் உள்ள நீர்கள் மூலமாக இன்னும் பெருகும். அது கவனிக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சீல் பிடிக்கிற அளவுக்கு போயிடும். அது சீல் பிடித்து அதுக்கப்புறம் அந்த தோல் வந்து சுருங்கி அதுலேருந்து சீல் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மூட்டுகள் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். விவசாயிகள் நம்ம கேட்டுக்கொள்வது என்னென்னா, எந்த ஒரு மூட்டுகளையும் வீக்கம் இருக்குன்னு பார்த்த உடனேவே கன்றுக்குட்டி ஆகட்டும் ஆட்டுக்குட்டி ஆகட்டும் மாடுகள் ஆகட்டும் மூட்டுகளை வீக்கம் இருக்குதுன்னா உடனே மருத்துவர்கள் அணுகுனா வலி குறைவதற்கும் வீக்கம் குறைவதற்கும் அதுக்கு தந்த மருந்துகள் செலுத்தினாங்கன்னா அந்த மூட்டு வீக்கமும் அந்த வலியும் குறைந்து மாடு நல்லா இருக்கும்.
2: நம்ம வளர்க்கிற மாடோ ஆடோ சரியா நடக்க முடியாம நொண்டி நொண்டி நடக்குதா, மூட்டு பகுதியில வீக்கமும் செவந்திருக்கா, தொட்டாலே கத்துதா, அப்ப அத சாதாரணமா எடுத்துக்காம உடனே கால்நடை மருத்துவரை அணுகி மூட்டு பிரச்சனைக்கான சரியான சிகிச்சையை பெற்றா நம்ம கால்நடைகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு பிரச்சனை குறித்து இதுவரை தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: பார்த்திடுங்கள்.
1: சரிங்க, மூட்டு பிரச்சனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே எலும்பு முறிவு ஏன் ஏற்படுது, அதுக்கான அறிகுறி, அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: ஐயா, கால்நடைகள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டா என்ன மாதிரியான சிகிச்சை இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
3: விவசாயிகள்ட்ட நாட்டு மாடு வளர்ப்புல அந்த மாட்டை காப்பாற்றணுங்கிற பெரிய ஒரு மனசு அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிராக்சரு, அந்த எலும்பு முறிவு, மூட்டு நழுவுதல் அப்படிங்கிற கேஸ் எல்லாம் நிறைய அங்க வந்துட்டு இருக்குங்க. இப்போ அந்த எலும்பு முறிவு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடுகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுறதுல, இந்த முட்டி கொள்வதில் சண்டை போடுறதுல, ஓடும் பொழுது கீழே தடுக்கி விழுகல, உயரமான வரப்பு இருந்து தாழ்வான வரப்பு இந்த மாடு குதிக்கும் பொழுதோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட், பைக் மோதுறது, ஆட்டோ மோதுறது, வேன் மோதுவது, பஸ் மோதுவது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லேயும் எலும்பு முறிவு ஏற்படுது. அப்புறம் நம்ம கட்டுத்தறையிலேயே, கட்டுத்தறை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா கட்டுத்தறையை வந்து சாணி தண்ணி அப்படி சேர்ந்து நின்றுச்சுனு வச்சுக்கோங்களேன், ஒரு இரண்டு நாள் பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அந்த இடத்துல வழுக்கலாக மாறிடும். அந்த வழுக்கலான தரை மாடுகளுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. அந்த கால்நடை வளர்ப்பில் அது முக்கியமான ஒன்று. தரையை மாடு சாணி போட்டுதுனாவே உடனே உடனே சுத்தம் பண்ணிடணும். அந்த சிறுநீர் வந்து ஒரு இடத்துக்கு போகுதா, அந்த இடத்துல தேங்காமல் இருக்குதா அப்படின்னு அதை முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த சிறுநீர் தேங்கவும் சாணம் தேக்கமும் இருந்துச்சுனாவே அந்த இடம் வளவளப்பான இடமாக மாறிடுது. அந்த கட்டுத்தறை வளவளப்பான கட்டுத்தறையாக மாறிடுது.

0: சில மாடுகள் நடக்கும் பொழுது வழுக்கி விழுகிற வாய்ப்பு உண்டு. வழுக்கி விழுந்து முன்னங்கால் எலும்பு முறிவோ இல்லை பின்னங்கால் எலும்பு முறிவோ ஏற்படுது. அதனால் விவசாயிகள் கட்டுத்தறையை முதல்ல பழுக்கள் இல்லாமல் தரையாக முதல்ல பார்த்துக்கணும். அப்படின்னு தான் எலும்பு முறிவுகளை தடுக்கலாம். இந்த எலும்பு முறிவு வந்து ரெண்டு வகையான எலும்பு முறிவுகள் இந்த காலநிலையில் இருக்குங்க. முதல்ல வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு எலும்பு முறிவு, நம்ம வெளியே தெரியாத ஒரு எலும்பு முறிவு. அது பார்த்தீங்கன்னா இங்கேயா விழுந்திருக்கும், கால் வந்து மொண்டிட்டு இருக்கும், கால் வந்து நடக்க முடியாமல் இருக்கும், கால் வந்து சின்ன வீக்கம் இருக்கும். ரெண்டு நாள் பார்ப்போம், மூணாவது நாள் அதுவே சரியா, ஏன்னா சின்ன ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணிலை எலும்புரிவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நுண்ணிலை எலும்புரிவில் ஆட்டோமேட்டிக்காக மாடுகளோ இல்லை ஆடுகளோ இரண்டு மூன்று நாள்கள்லேயே அது சரியாக வாய்ப்பு இருக்கு. கட்டு போடாமலே அது சரியாக, நம்மளுக்கு தெரியாமலே அது சரியாக இருந்தாலும் இதைவிட அதிகமான பாதிப்புள்ள எலும்பு முறிவு இருக்கும். அந்த அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புரி ஏற்பட்ட இடத்துல பெரிய ஒரு வீக்கம் ஏற்படும், அந்த இடத்துல வலி, நம்ம தொட்டாவே நம்ம மாடு உதைக்கி வரும். ஸோ அந்த அளவுக்கு வலி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு தொங்கிட்டு இருக்கும், ஆடும். அதாவது நார்மலாக அந்த எலும்பு ஆடாது, ஆனால் உடைப்பட்ட இடத்துலேருந்து அந்த எலும்பு ஆடு தனியாக ஆடிட்டு இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் அந்த எலும்பு முறையில் இருக்கும். மாடு நடக்காது, இழுக்கும் போது வராது, வழியில் ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட கால் நடக்கும்போது தலையை தூக்கும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த கால் ஊனும் பொழுது மாடு தலையை தூக்குது, அப்போ இந்த கால் தான் ஊன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது விவசாயிகள் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மாடுகளில் எலும்பு முறிவோ மூட்டு விலகலோ ஏற்பட்டால் எந்த காலில் மூட்டு எலும்பு விலகிருக்கோ, எந்த காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கோ, அந்த காலில் கால் கீழே ஊனும் பொழுது, நீங்கள் இழுக்கும் போது ஊனும் பொழுது தலையை தூக்கும். இதை வச்சே சொல்லிடலாம், கால்நடையில் இந்த கன்றுக்குட்டியில் எலும்பு முறிவு இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, எப்படி அதை சரி பண்ணுவீங்க? ரொம்ப நாள் வந்து ஆஸ்பத்திரியில் நாங்கள் காமிக்கணுமா, இல்லை நீங்களே வீட்டுக்கு வந்து செஞ்சிருவீங்களா? அந்த விவரங்கள்லாம் சொன்னீங்கன்னா நல்லா
0: இருக்கும். எலும்பு முறிவு ரெண்டு வகையான எலும்பு முறிவு நம்ம பார்க்குறோங்க. அந்த வெளியே தெரியாத எலும்பு முறிவை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்தால் அதுக்கு மாதிரி கட்டுகள் போடலாம். நிறைய வகையான கட்டுகள் இருக்குது. இப்போது மாவு கட்டுகள் இருக்குது, தப்ப வைத்து கட்டுகள் இருக்குது, பிவிசி பைப் வச்சு கட்டுறது இருக்குது, இப்போது வந்து ஃபைபர் கிளாஸ் ஒரு கட்டுகள் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வகையான கட்டுகள் இப்போ போடலாம். அது எங்கே கட்டுகள் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மண்டி மூட்டுக்கு கீழேயும் தோள்பட்டை மூட்டுக்கு கீழேயும் அதிலிருந்து எலும்பு முறிவு ஏற்படுறது தான் இந்த கட்டுகளை போட முடியும். பின்னங்காலில் பார்த்தீங்கன்னா மண்டி மூட்டுன்னு சொல்லுவோம், மண்டி மூட்டுன்னா ஸ்டைஃபில் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே முறிவு ஏற்படுறது தான் தொடையெலும்பு முறிவு. அந்த தொடையெலும்பு முறிவில் ஏற்பட்ட பாதிப்புலாம் சரி செய்ய ரொம்ப கஷ்டம். மாவு கட்ட இடத்துல நிற்காது, அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம். தொடையெலும்பு முறிவு கீழே மண்டி மூட்டு கீழே எந்த எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் அறுவை சிகிச்சை மூலமாகவோ, இல்லை கட்டுகள் கட்டுவது மூலமாகவோ, மாவு கட்டுகள் போடுவது மூலமாகவோ, இல்லை ஃபைபர் கிளாஸ் போட்டு அந்த கட்டுகள் கட்டுவது மூலமாகவோ எலும்பு முறிவை சரி பண்ணலாம். அதேமாதிரி முன்னங்காலில் பார்த்தீங்கன்னா முன்னங்கால் முழங்கை மூட்டுன்னு சொல்லுவோம், எல்போ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல்போ ஜாயிண்ட்டு கீழே முன்னங்கால் முழங்கை மூட்டு கீழே இருக்கிற எலும்பு முறிவுகள் எல்லாமே சரி பண்ணிடலாம். எந்த வகையான எலும்பு முறிவு இருந்தாலும் அது சரி பண்ணிடலாம். முன்னங்கால் முழங்கை மூட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கட்டு போடுவது அங்கே சிரமம், அது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கும். இன்னொரு வகையான எலும்பு முறிவு என்னென்னா வெளியே எலும்புகள் தெரியக்கூடிய எலும்பு முறிவு. எலும்பு முறியும் போது என்னாகும்னா அந்த முனைகளை குத்தி கிழிச்சு தசைநாரையும் தசைகளையும் குளிச்சு தோலை கிழிச்சிட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த வகையான எலும்பு முறிவு நம்ம என்ன ஓப்பன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம், திறந்த நிலை எலும்பு முறிவுன்னு சொல்லுவோம். அது வந்து கட்டு போடலாம், அதுக்கு ஒரு ஸ்பெஷலான கட்டுகள் போட வேண்டும். ஏன்னா ஆறு மணி நேரத்துக்கு முன்னால் அந்த எலும்பு வெளியே தெரியுதுனாவே அதன் மூலமாக கிருமிகள் உள்ளே போயிடும், அந்த போனில் இருந்து அந்த கிருமிகள் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த எலும்பு கூடுகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகும். சிறிய வகை ஃப்ராக்சர்னா 21 நாளில் அந்த எலும்பு கூடிடும், 40 நாளில் மாடு நடக்க வைக்கலாம், நல்லா நடக்கலாம், ஓட வைக்கலாம். அதே கொஞ்சம் பெரிய வகை எலும்பு முறிவு வெளியே தெரியாத எலும்பு முறிவுன்னா 60 நாள், 8 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் கட்டுப்போட்டு வச்சிருந்தோம்னா அது நல்லா குணமாயிரும். ஆனால் இருந்தால் இந்த திறந்த நிலை எலும்பு முறிவில் வந்து கொஞ்சம் அதை கேர் எடுத்து பார்த்துக்கணும், இல்லைன்னா கிருமிகள் உள்ளே போயிருக்கும், ரத்தத்துலையும் கலந்துருக்கும். அந்த வகை மாடுகளில் கொஞ்சம் கட்டுகள் நல்லா போட்டு அதை பராமரிக்கணும். திறந்தநிலை எலும்பு முறிவு அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு கிருமிநாசினி வச்சு டெய்லி சுத்தப்படுத்தணும். அப்படி சுத்தம் வச்சிருந்தோம்னா அந்த நிலை எலும்பு முறிவும் நம்ம காப்பாற்றணும்.
1: சிறப்புங்க ஐயா. அப்புறம் கால்நடைகளில் ஏற்படக்கூடிய இந்த மூட்டு நழுவுறது எப்படி, அது ஏன் நழுவுது, அந்த மூட்டு நழுவுறதை சரி பண்ணிக்கலாமா?
0: நல்லா கேள்வி கேட்டீங்க. இந்த எலும்பு முறிவு மாதிரியே மூட்டு நழுவலும் ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதி ஆகும். ஏன்னா இது வந்து கிளம்புருவி தவிர மேலேருந்து கீழே விழுகிறது, இல்லை ஒரு ஒரு கம்பிக்குள்ளே மாட்டிடுறது கால். இப்போ ஆடுகளில் கண்ணுக்குட்டிகளில் அந்த எலும்பு மூட்டு விலகல் நிறைய வருதுன்னு, ஏன்னா அது போய் எங்கேயாவது ஒரு ஃபென்சிங்லேயோ இல்லை ஒரு வேலிகளையோ போய் மாட்டிக்கிச்சுன்னா இலை செடிகளுக்குள்ள முட்செடிகளுக்குள்ள போய் மாட்டி காலை இழுக்கும் போது அந்த விலகல் ஏற்படுது. ஸோ அந்த மாடுகளையும் அதே மாதிரி நடக்குது. மாடுகளில் ஓடி வலிக்கு விழுகும்பொழுது மூட்டு விலகல் ஏற்படுது. இந்த மாதிரி காரணங்களில் மூட்டு விலகல் ஏற்படுதுங்க. இந்த மூட்டு நிலவுகள் எப்படின்னா எலும்புரிய பார்த்த மாதிரியே அந்த மூட்டு பகுதியில் வீக்கம் ஏற்படுங்க. முதல் கொஞ்சம் வலி இருக்கும், அப்புறமா மூட்டு பகுதியில் வலி இருக்காது. தொட்டு ரொம்ப அழுத்தி பார்த்தா மட்டும்தான் அது வலியை வெளிப்படுத்த முடிய, மற்றபடி வலியை வெளிப்படுத்தாது. மூட்டு நிலவு தன்மையை பொறுத்து அந்த தன்மையை பொறுத்து கால்கள் வந்து ஊன்றுறதுக்கு சிரமப்படும். எலும்பு முறிவில் பார்த்தீங்கன்னா காலே ஊனாமல் இருக்கும், இல்லைனா நுனி காலில் ஊனும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த காலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதோ தசைநார் பிரச்சனையோ இல்லை எலும்பு முறிவு பிரச்சனையோ இல்லை மூட்டு நிலவு. இதே மாதிரி தான் மூட்டு நிலவுகளையும் அந்த நுனிக்காலில் தான் நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு மூட்டு நழுவுது பார்த்தீங்கன்னா ஒரு கால் நீளமாக இருக்கும், ஒரு கால் குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த நழுவுறதுனால நீங்க ரெண்டு காலையும் படுக்க வச்சு

0: செலுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கால் நீளமா இருக்கும், ஒரு கால் குட்டையா, ஏன்னா நழுவுன கால் வந்து நீளமா இருக்கும், நழுவாது கால் குட்டையா இருக்கும். அதே முன்னங்காலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயின்னு சொல்லுவோம், அதில் நழுவுச்சுன்னா ரெண்டு காலையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கால் நீளமாக இருக்கும், ஒரு கால் குறைவாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மூட்டை விலகல் நோயின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி கீழ் மூட்டுகள், முழங்கால் எலும்பு மூட்டை கீழேயோ வண்டி மூட்டுக்கு கீழேயோ இருக்கிற மூட்டுகளில் விலகல் ஏற்படுச்சுன்னா அந்த இடத்துல நல்லா தெரியும், அந்த இடத்துல நல்லா வீக்கம் தெரியும், அந்த இடத்துல ஒரு மாதிரி தழுவி நிற்கும், நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மூட்டு நழுவில் ரெண்டு மூட்டுமே அந்த கால்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இடுப்பு மூட்டை அல்ல ஷோல்டர் மூட்டான்னு தெரிஞ்சுக்கலாங்க.
1: சரிங்க, இதெல்லாம் சரி பண்ணிடலாம் தானங்க.
0: அதாவது மூட்டு விலகல் வந்து இந்த மண்டி மூட்டு கீழேயும் இல்லை முழங்கை மூட்டு கீழேயும் உள்ள ஜாயிண்ட்டுகளில் இருக்கிற மூட்டு விலகலை நம்ம இழுத்து வச்சு அதுக்கு தகுந்த மருந்துகள் போட்டு அந்த தசைகள் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு இழுத்தோம்னாவே வந்துடும், அதை சரி பண்ணி கட்டு போட்டுடலாம். ஆனால் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இந்த இடுப்பெலும்பு மூட்டும் இது வந்து ரொம்ப சிரமம், ஏன்னா அது 6 மணி நேரத்துக்குள்ளனா போய் மறுபடியும் உட்காரும். இந்த 6 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அது பார்த்துட்டோம்னா அது போய் அந்த உட்கார்ந்து அதுக்கு தகுந்த கட்டுப்போட வாய்ப்பு இருக்குது. 6 மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு போனோம்னா அந்த பந்துக்கிண்ண மூட்டில் நீர் கோத்துரும், இந்த மூட்டு வந்து போய் அதில் உட்காராது, ரொம்ப சிரமப்படுவோம். அதுக்காக நம்ம மாட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லக்கூடாது, அதையும் வச்சிருக்கலாம். என்னென்னா நல்ல சமதளமான தளத்தில் 1 அடி உயரத்துக்கு மக்கேல் போட்டு இல்லை ஒரு மண் தரையை போட்டு நல்ல 1 அடி உயரத்துக்கு மிருதுவான தரையாக அதை அமைச்சிட்டு அந்த தரையிலேயே ஒரு 40 நாள் நிற்க வச்சோம்னா இந்த மூட்டின விலகல் வந்து 40 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா தனியாக ஒரு மூட்டு ஃபார்ம் ஆயிரும், அது ஃபால்ஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக ஒரு மூட்டு ஃபார்ம் ஆயிரும், நம்மளுக்கு தேவை மாடு பால் கறக்கணும், கண்ணுக்குட்டி நல்லா இருக்கணும்னு அந்த மாடு வந்து அந்த 40 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு தனியாக ஃபார்ம் ஆகி நடக்க ஆரம்பிக்கும், மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டு விலகுன்னு தெரியாமல் அந்த ஃபால் ஜாயின் நல்லா நடக்கும். ஸோ அதனால் விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை, நல்ல மிருதுவான தரையில் ஒரு 1.5 அடி 2 அடி அந்த வைக்கபுல் போட்டு அந்த மிருதுவான தரை இல்லை மணல் நல்ல ஒரு 1.5 அடி மணல் 2 அடி மணல் போட்டு அந்த நிற்க வச்சோம்னாவே அந்த மூட்டு விலகல் எல்லாமே சரியாயிரும், இழப்பை தடுக்கலாம், உற்பத்தியை நம்ம பெருக்கிடலாம்.
1: சரிங்க, அதே போல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி மூட்டு விலகல் ஏற்பட்டால் அந்த மூட்டுகளை நீர் கோத்துக்கும் அப்படின்னு, நீர் கோக்கக்கூடிய வியாதியும்லாம் சொல்கிறீங்க, இது ரெண்டுக்கு எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கிறது, அதையும் சரி பண்ண முடியுமா?
0: இன்னொரு முக்கிய நோய் வந்து என்னென்னா மாடுகளில் ஹைக்ரோமா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முழங்கால் முழங்கால் எலும்பில் நீர் கோர்த்தல். இது எதுக்குன்னா மாடு படுக்கும் பொழுதும் எந்திரிக்கும் பொழுதும் அதே மாதிரி பின்னங்காலையும் அந்த ஹாக் ஜாயின்னு சொல்லுவோம் அதுலேயும் நீர் கோர்க்கும். படுக்கும்போது எந்திரிக்கும்போது தரையை ஊனி தான் எந்திரிக்கும், அந்த ஜாயிண்ட்டை ஊனி தான், மண்டி மூட்டை ஊனி தான் எந்திரிக்கும், முன்னங்காலில் முழங்கால் மூட்டை ஊனி தான் எந்திரிக்கும். அப்படி எந்திரிக்கும் பொழுது வலுவான தரையாக இருந்தால் காடு தர இல்லை வந்து சீராக இல்லாமல் தர மண்ணிலே
1: பார்த்தீங்கன்னா
0: கல் கல் எல்லாம் சேர்ந்துருக்கும் அதில் படுக்க வச்சுருப்பாங்க, அந்த தரையில் போகும்போது அது உரச ஆரம்பிக்கும், அந்த மூட்டு வந்து உரசி தோள்களில் சின்ன சின்ன ஓட்டையை உண்டு பண்ணிடும், அதன் மூலமாக அந்த கிருமிகள் வந்து அந்த மூட்டுக்குள்ளே போயிடும், அங்கே போய் பெருகும் பொழுது அந்த மூட்டு அலட்சி ஏற்படுது. இது பேர் ஹைக்ரோமான்னு பேர், நீர் கோத்துட்டே இருக்கும், சிறிய அளவில் நீர் கோக்கும், 1 நாட்கள் மட்டும்தான் வலி இருக்கும், விவசாயிகளுக்கு அது தெரியாது. ஆனால் போக போக இந்த வலியானது குறைஞ்சிரும், ஆனால் வீக்கமானது அதிகமாகிட்டே வரும். அப்போ அந்த வீக்கம் அதிகமாகிட்டே வருதுன்னு உடனே பார்க்கணும், அந்த மூட்டு மட்டும் வீங்கும் இல்லை முன்னங்கால் 2 மூட்டும் வீங்கிடும், அது பார்த்த உடனே மருத்துவர் அணுகிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ரொம்ப பெருசாகி அது உள்ள மூட்டுகள் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தி தசையெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த சமயத்தில் போய் ரொம்ப பெருசாக காட்டும் பொழுது சரிப்படுத்தலாம், பட் அது நாட்கள் அதிகமாகும்.
1: சிறப்பு அப்புறம் முக்கியமாக கண்ணுக்குட்டி பிறந்தோனையும் ஆடு பிறந்தோனையும் அந்த குழம்பெல்லாம் கிள்ளி விடுவாங்க.
0: ஆமாம்,
1: அதுதான் அதனுடைய இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது. கால்நடைகளுக்கு அந்த குழாம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை எப்படி நீக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள்?
0: குழம்புகள் வந்து பிறந்த கண்ணுக்குட்டியில் பார்த்தீங்கன்னா குழம்புகள் அதிகமாக இருக்கும், அந்த ஒரு மஞ்சள் கலரில் குழம்புகள் அதிகமாக இருக்கும். அது கிள்ளி விடுவது இருக்குன்னா அந்த சமதளமாக அமையிறதுக்கு தான், இல்லைன்னா எந்திரிச்சு கொண்டு அது சரியாக நிற்க முடியாது,
1: அமையாது,
0: சரியாக அமையாது. அந்த அமையிறதுக்கு தான் அந்த சிறு சில ஏரியாவில் கள்ளி விட்டாங்கன்னா அது சரியாக நல்லா நட கிள்ளி விடணும்னு அவசியம் கிடையாது, அது நடக்க நடக்க அது தேய்மானம் ஆயிரும். அப்படி இருந்தாலும் நம்ம பிறந்ததில் கொஞ்சம் அங்கெங்கே தடுமாறுச்சுன்னா அந்த கிளம்ப கிள்ளி விடுறது நல்லது தான். மாடுகளில் இப்போ குழம்புகள் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் இடத்துல இப்போ நிறைய கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கு, கட்டுமான பணிகள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆணிகள் நிறையா இருக்கும், அந்த ஆணிகள் குத்திரும். அது மாதிரி இந்த கருவேல முள் முள்கள் வந்து என்ன பண்ணிடணும்னா நகத்தை மீறி அதை போய் உள்ளே போய், ஏன்னா நம்ம நினைக்கிற மேலே வந்து நகை இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் உள் பாதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிருதுவானதாக இருக்கும். மாடுகளில் உள் பாதம்னு சொல்லுவோம்ல, மேலே வந்து நகை இருக்கும், உள் பாதம் சொல்லி மிருதுவாக தான் இருக்கும். இந்த உள் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்கள் இந்த ஆணி இந்த பென்சிங் ஒயரு இது எல்லாமே என்னன்னு குத்திரும். அதில் உள்ள ஒரு லேயர் ஒன்று இருக்கு, லாமினா அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து அந்த குழம்புகள் இருக்குது. ரொம்ப ரத்த ஓட்டம் நிறைந்த பகுதி அது, ரொம்ப நரம்புகள் ஓட்டம் நிறைந்த பகுதி அது. அது குத்துச்சுனாவே அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான வலி ஏற்படும்,
1: காலை ஊனவே ஊனாது,
0: ஊனவே ஊனாது. ஆணி குத்துச்சுனாலும் சரி முள் குத்துனாலும் சரி அப்போ வந்து காலை ஊனவே ஊனாது. அப்போ அந்த சமயத்தில் வந்தாங்கன்னா முதல்ல விவசாயிகள் நம்ம என்ன பண்ணோம்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துருக்குது காலை உணவு நடக்குதுன்னா முதல்ல என்ன பண்ணணும், அந்த மாட்டுடைய காலை எடுத்து உள்ளங்கால் அந்த இடத்துல ஏதாவது முள் குத்தி இருக்குதா, ஏதாவது ஆணி இருக்குதா, ஏதாவது கம்பி இருக்குதா, ஏதாவது ஒரு கல் குத்தி இருக்குதா, கல் கூட போய் மாட்டிக்கும். அந்த லேமனால் ஏர் தொடு

0: வழி இருக்கும். ஸோ அந்த இறக்கிட்டோம்னாவே ஒரு நாலு நாளில் என்ன பண்ணிடலாம், அதை சரி பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் அந்த லேமினேட்டின்னு சொல்லுவோம், குழம்பு அலர்ச்சின்னு சொல்லுவோம், அந்த நோய்களும் மாடுகளுக்கு, வளர்ந்த மாடுகளும் அது வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் இந்த முள் அந்த வயரெல்லாம் பார்த்துட்டோம்னாவே பாதிப்புலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்க.
1: ஐயா, இப்போ குழம்புகளை எப்படி பாதுகாத்துக்கணும், அது என்னங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இந்த குழம்புல ஏற்படக்கூடிய அலர்ச்சியை பற்றியும் சொல்லிடுங்க.
0: இந்த குழம்பு அலர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா மாடுகளில் ரொம்ப அதிகமாக இப்போ காணப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா அதிக மாவுச்சத்துள்ள பொருட்கள். இப்போ கண்ணு போட்டோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அரிசி மாவு, சோள மாவு, ராகி மாவு அளவுக்கு அதிகமாக கொடுத்துருவாங்க.
1: ஆமா, இப்பெல்லாம் வந்து ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ரேசன் அரிசியை வாங்கி காய்ச்சி ஊத்துறாங்க.
0: லாக்டிக் அசிடோசிஸ் சொல்லுவாங்க, அமிலத்தன்மை அதிகமாகறதுனால அந்த அமிலத்தன்மை பாதிப்பு குழம்புகளில் காணப்படும். அந்த அமிலத்தன்மை வந்துருச்சுனாவே குழம்புகளில் அந்த பாதிப்பும் காணப்படும். அது ரொம்ப வலி இருக்கும். எங்க மருத்துவமனைக்கு வர மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல நாங்கள் கேட்கற கேள்வி, அரிசி போடுவீங்களா, அரிசி மாவு கொடுப்பீங்களா? அவங்க ஆமான்ட்டாங்கன்னா அது காரணம், அந்த குழம்பு உணாதது காரணம் குழம்பு அலர்ச்சியாக தான் இருக்கும். அது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா நச்சுப்பொருட்கள் ரத்தத்தில் அதிகமாகும் பொழுது அந்த நச்சுப்பொருட்கள் பாதிப்பும் குழம்புல தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சீல் பிடித்தல், கர்ப்பையில சீல் பிடிச்சிக்கிதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழம்பு பாதிக்கும். அதே மாதிரி மடிநோய், மடிநோயும் குழம்பு பாதிக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா சில வகையான ரத்த நோய்கள் அதுவும் குழம்பு. அப்போ நச்சுப்பொருட்கள் எங்கெங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது, என்ட்ரைட்டிஸ் அதாவது மாடு ரொம்ப நாளாக கழிச்சிட்டு போகுது, அப்பவும் குழம்பு பாதிக்கும். அது ஏன் வந்துன்னா அந்த கிருமிகள் வந்து பல்கி பெருகும் பொழுது அந்த பாதிப்பு குழம்புகள்லையும் வரும். இதுதான் அந்த அலர்ச்சியை உண்டு பண்ணுது. மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா தீவனம் மாறுதல். மாடு வாங்கிட்டு போறீங்க, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு மாறுது. அப்போ என்டையரா அந்த தீவனத்தை மாத்திடுறோம். அங்க சாப்பிட்டுருக்க தீவனம் ஒண்ணுமே இந்த கட்டத்தில இருக்காது. இப்போ சுத்தமா மாறும்பொழுது என்ன ஆகும்னா செரிமான கோளாறு வரும், ஜீரண கோளாறு வரும். அந்த சமயத்துலயும் அந்த அசிடோசிங்கிற ப்ராப்ளம் வந்து அதுவும் அந்த குழம்பு அலர்ஜியை நம்மளுக்கு உண்டு பண்ணும். இப்போ அந்த குழம்பு அலர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த காலை வந்து மாத்தி மாத்தி வைக்கும். எந்த காலில் குழம்பு அலர்ஜி இருக்கோ அந்த கால கொஞ்ச நேரம் ஊனி டப்புன்னு அந்த காலை தூக்கிடும், அடுத்த காலம் ஊனும். இப்படி காலை மாற்றி மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி மாடு வந்து ஒரு நாலு காலையும் வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி அங்கே காலை காலம் மாற்றி வைக்கிது அப்படின்னாவே அது வந்து குழம்பு அலர்ச்சின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதையும் சரி பண்ணிடலாம்.
0: அதையும் சரி பண்ணலாம். அது வந்து எந்த சத்து குறைபாடு, எந்த மாதிரி அமிலத்தன்மை இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம கொடுத்தோம்னா அந்த குழம்பு சரி பண்ணிடலாம்.
1: இப்போ இது வரைக்கும் இவங்களோட இணைஞ்சிக்கிட்டு எலும்பு மூட்டு அப்புறம் உடஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி அப்புறம் மூட்டு நழுவிக்கிச்சுனா என்ன செய்யலாம், அதுக்கெல்லாம் வந்து என்ன வழிமுறைகள் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. அதுக்கு மருத்துவமுறை இருக்கு, அதனால மாடுகளை காப்பாற்றலாம் அப்படிங்கறது எல்லாமே சொன்னீங்க. இதை தாண்டி ஒரு விவசாயி மாட்டை இது மாதிரி மூட்டு பிரச்சனைகள் ஏற்படாம நல்ல எலும்பு ஆரோக்கியத்தோட வளர்க்கணும்னா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: அன்பார்ந்த விவசாயிகளே, கால்நடை வளர்ப்புல கட்டுத்தறையை நல்லா பராமரிக்கணும், வலுவாம இருக்கிற கட்டுத்தறை வைக்கணும், சம கட்டுத்தறையில அங்க கட்டுத்தறையில சமமா இருக்கணும். இப்பெல்லாம் சாணம் போடுதோ அதை சிறுநீர் கழிக்கிறது உடனே அதை கிளியர் பண்ணிடணும். அந்த கட்டுத்தறையில் சுண்ணாம்பு அப்பப்போ தெளிக்கிறது மூலமாக அது கிரிமினேஷனை சில செயல்பட்டு அந்த கிருமிகள் வராமல் அது தடுக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வண்ணைக்குள்ளே வரும்போதும் போகும்போதும் பார்த்தீங்கன்னா தொட்டி, குழாம்பு தொட்டி இப்போ நிறைய வைக்கிற எல்லா பணிகள் வைக்கிறேன், வெளியிலிருந்து நோய்கள் வராமல் இருக்க குழாம்பு தொட்டி. இப்போ குழாம்புல அலர்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த குழாம்பு தொட்டிகளில் கால்களை வைத்தாலும் அந்த நோய்கள் சரியாக வாய்ப்பு உண்டு. அதுபோல் சத்து குறைபாடு, இப்போ எலும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லுவோம், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம்னா நீங்கள் ஒரு சிம்பிள் தான், பிளட் எடுக்கணும், அது டெஸ்டிங் பண்ணினாவே நம்மளுக்கு மாடுகளில் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, கால்சியம் சத்து எவ்வளோ இருக்குது, பாஸ்பரஸ் சத்து எவ்வளோ இருக்குது, மெக்னீசியம் எவ்வளோ இருக்குது, குளோரைடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான தாது உப்புகள் இருக்கணும். தமிழ்நாடு கால்நேர் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலமாகவே அந்த தாது உப்புகள் கொடுக்குறாங்க. இப்போ செங்கல் மாதிரி தாதுடைய கல்லும் வந்துருச்சு, அதுவும் நம்ம கொடுக்கலாம். அதை ஒரு இடத்துல கட்டி விட்டோம்னாவே அதில் தாது உப்புகள் அதில் சேர்ந்துடும். அப்போ எலும்பு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இந்த தாது உப்புகளையும் வாட்டு தீவனத்துலையும் கலக்கலாம், இல்லை தாளிலையும் போடலாம். 20 கிராம் முதற்கொண்டு 50 கிராம் டெய்லி போட்டு வந்தோம்னால அந்த எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும், தசைநார்களும் ஆரோக்கியமாக இருக்கும், தசைநார்கள் இறுகி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கால்களிலோ இல்லை மூட்டுகளிலோ எலும்புகளிலோ ஏற்படும் பாதிப்புகளை நம்ம தடுக்கலாங்க.
1: ஐயா, இப்போ இந்த மாதிரி எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் விவசாயிகள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்கணும்னு நினச்சாங்கன்னா எந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க?
0: 9 4 4 3 7 7 0 5 7 2
1: 9 4 47 0 5 72 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஐயா.
0: ஆமாங்க,
1: சிறப்பிங்க, ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூங்க, நன்றிங்க.
2: கால்நடை நமக்கு செல்வம் என்போம், கறவை மாடுகள் தெய்வம் என்போம்.
3: இதுவரை கால்நடைகளில் எலும்பு மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள், அறிகுறிகள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் தர்மசீலன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. குறுவை சாகுபடிக்கு 24 கிலோ சான்று விதையும் 8 சென்ட் நாற்றங்காலும் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு தேவையான 24 கிலோ விதைய இளம் வெயில்ல 1 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 24 லிட்டர் தண்ணீரில் 240 கிராம் சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் என்ற எதிர் உயிர் பாக்டீரியாவையும் 1 பொட்டலம் அசோஸ்பைரிலம் நுண்ணுயிரியையும் கரைக்கணும். இந்த கரைசல்ல காய வச்ச 24 கிலோ விதைய 24 மணி நேரத்துக்கு குறையாம ஊற வைக்கணும். அப்புறம் 24 மணி நேரம் இருட்டில் மூட்டம் போட்டு முளைக்கட்டணும். முளைப்பருக்கள் எல்லா விதைகள்லையும் வந்திருக்கா அப்படிங்கறத கவனிக்கணும். திருப்தியான முளைப்பருக்கள் இல்லனா விதைகளை இன்னும் 1 மணி நேரம் இருட்டில் வச்சு முளைக்கட்டினதுக்கு அப்புறம் பயன்படுத்தலாம். அதோட குறுவை சாகுபடி செய்ய தயாராகிற விவசாயிங்க தங்களோட வயலை சமன்படுத்துறது ரொம்ப முக்கியமானது. இதனால எல்லா நாற்றங்காலின் வளர்ச்சியும் ஒரே சீரா நல்லா இருக்குமா, இல்லனா பள்ளமான இடங்கள்ல நடப்படும் இளம் நாற்றுகள் அழுகி போயிடுமா? அதனால மேடு பள்ளம் இல்லாம பரம்பிடுத்து சமன்படுத்தி நாற்றங்கால நடவு செய்யணும்னு சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கிறார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் சிறப்பு பரிசாக 5 லட்சம் ரூபாயும் 11,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சாகுபடி செய்பவராக இருக்க வேண்டும். மேலும் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருந்திய நெல் சாகுபடி செய்து வரும் விவசாயியாக இருக்க வேண்டும். பயிர் விளைச்சல் போட்டியில் நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் கலந்து கொள்ள தகுதி உடையவர்கள். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சன்ன நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். போட்டியில் பங்கு பெறும் விவசாயிகளின் வயலில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2 ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக அறுவடை மேற்கொள்ளப்படும். பயிர் விளைச்சல் போட்டிக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் 150 ரூபாய். பதிவு கட்டணம் எந்த சூழலிலும் திருப்பி தரப்பட மாட்டாது. ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது. அறுவடை செய்யும் தேதியை 15 நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களுக்கு நேரிலோ அல்லது பதிவு தபாலிலோ அனுப்பி அதற்கான ஒப்புதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். நடப்பாண்டில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்து வரும் ஆண்டின் குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தை விட கோடை மற்றும் குறுவை சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவதால் இப்பருவங்களில் சன்ன நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகள் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம். பயிர் மகசூல் போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பரிசுத்தொகை போன்ற பல்வேறு விவரங்களை அறிய தங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறுமாறு தஞ்சாவூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கெடிர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக கர்நாடகா, கோவா, கேரளத்திற்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக கர்நாடகாவில் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் பனாஜியில் நாளை மறுநாள் நடைபெறும் கோவா நிறுவன நாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து வரும் 31ஆம் தேதி கேரளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து வெளியேற்றுவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத குடியேற்றத்தை முற்றிலும் ஒழிப்பதிலும் அரசின் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா உட்பட 12 மாநிலங்களுக்கு 10,000 கோடி

ரூபாய்க்கும் அதிகமான நிதியை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விடுவித்தார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கிராமப்புற குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மாற்றத்தின் முக்கிய தூணாக நிலக்கரி வாயுமயமாக்கல் உருவெடுத்து வருவதாக மத்திய நிலக்கரி சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தற்சார்பு மற்றும் பாதுகாப்பான எரிசக்தி சூழலை நோக்கி நாடு தொடர்ந்து முன்னேறி வருவதாக கூறினார். தெலங்கானாவில் உள்ள காசிப்பேட் ரயில் பெட்டி உற்பத்தி அலகில் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்த ரயில்களில் தானியங்கி கதவு உள்ளிட்ட நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த தூய்மையான போக்குவரத்து திறன் அதிகரிக்கப்படுவதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தனது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரின் செயலாளரிடம் அவர் முறைப்படி சமர்ப்பித்தார். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு அவர் கூறினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாளை பங்கேற்கிறார். முன்னதாக இன்று கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலில் அமைச்சர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இத்துறையில் முழுமையான கணினி மயமாக்கல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் பதிவு முறை இன்னும் 6 மாதங்களில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நாளை கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகில் காலியாக உள்ள 117 தற்காலிக சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கு நாளைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2 கோடிக்கும் மேற்பட்ட புதிய முட்டைகள் விநியோகம் செய்யப்படுவதாக முட்டை ஏற்றுமதியாளர் டாக்டர் செந்தில் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்படும்போது அரசு பள்ளிகளுக்கு முட்டைகள் வழங்க கோழி பண்ணைகளிலிருந்து புதிய முட்டைகள் சத்துணவு மையங்களுக்கு அனுப்பப்படும் என்றார். திருச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் உளுந்து கொள்முதல், திருச்சி, மணச்சநல்லூர், லால்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கோவை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் அருள்மிகு ஸ்ரீ கைலாச நாயகி உடனுரை, ஸ்ரீ ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு த்ருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி கெம்ஸ்போர்டில் இன்றிரவு நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 8:05. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இரவு இசை இனிமை.
1: இன்னைக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இந்த நேரத்தையும் காலத்தையும் போலவே இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் வாங்க. தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 246 102.1 அல்லது 240 102.1.

நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்கள், உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் வரலாம். இப்போது உங்களுக்காக பாடல் வருது, மரகத வீணை படத்தில் ஜானகி குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 8:11 ஆக போகுதுங்க. இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: 80-90களில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்க

0: போகிறாங்க. அதாவது நம்ம எண்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, சுழி 4 3 1 240 102 1. இது அறிமுக நேயர்களுக்கு. வழக்கமான நேயர்கள் 246 102 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். இப்போ நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: இதயத்தில் இசை மத்தாப்புகளாய் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பான சோழருக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
2: இரவு வணக்கம் ஐயா. இசை மத்தாப்புகள்லாம் சொல்லியிருக்கீங்க, யார் எங்க இருந்து சொல்லிருங்க?
1: இதயத்தில் இசை மத்தாப்புகள் சார், தினந்தோறும் திருச்சிராப்பள்ளி வானொலி இந்த தருணங்கள் வரைக்கும் ஆக்சுவலி தாய் விடுமாறு தான் சாத்தன் சீட்டா சொல்லுவேன். கண்டிப்பா சார்.
2: நல்லதுங்க, உங்க பேர் சொல்லிருங்க.
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோழன் ஆண்டனி.
2: ஆண்டனி ஐயா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு ரேரான ஒரு பாடல், அவள் அப்படித்தான் திரைப்படத்தை ஜோசே பாடல் சார். தேங்க்யூ சோ மச்.
2: நன்றிங்க, நன்றி.
0: அவள் அப்படிதான் அப்படிங்கிற படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய நீங்கள் கேட்ட அந்த பாடல்

0: நேரம் 8:16. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமை.
1: நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 80-90களில் வெளிவந்ததாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே கண்டிஷன். நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க 0431-246-102-1 அல்லது 240-102-1. இப்போ நம்முடைய இணையம் அடுத்த நேயர் யாரிங்கிறது. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்மா.
2: நான் லட்சுமி குமரநகர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் இரவுல?
2: இன்னைக்கு வந்து மௌனராகம் படத்துல இருந்து பனி விழுங்கிறது அந்த பாட்டு கொடுங்க.
1: மேலுமே பனி போல மழை நீர் வந்து நம்ம மேலே விழப்போகுது அப்படின்னு இப்போ தான் செய்தி சுருக்கத்தில் வேற வாசிச்சுட்டு போனாங்க. இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்டலாமாம்மா? நன்றிம்மா, நன்றி,
0: ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: 8:21 இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்
1: இரவு இசை இனிமையில் நம்ம மனசுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து நேயர்களோட விருப்ப தேர்வில். நம்முடைய இணையும் அடுத்த நேயர் யாருங்கிறது. வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம். பஞ்சபூர்லேருந்து இளங்கோ பேசுகிறேன்.
1: பஞ்சபூர்லேருந்து இளங்கோ ஐயா?
2: ஆமாம் சார்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு பஞ்சபூர் பக்கம் எப்படி மழை வரப்போகுதா?
2: இல்லை மழை இல்லை, மானம் பண்ணிக்கிட்டு மழை பெய்யலை.
1: பெய்யலையா?
2: பெய்யலை சார், மானம் முன்னே சரி மழை பெய்யலை.
1: ஆனால் தயாராக இருக்கு எல்லாமே, ஊனா பெஞ்சா
2: இருக்கானோ பெய்யலை.
1: எப்படி
0: இந்த இரவு நேரத்துல திடீர்னு இந்த பாடலை கேட்கணுங்கிறதுக்கான காரணம் என்ன?
2: அம்மாவுக்கு ஒரு முக்கியமான நாள்.
0: அப்படிங்களா? சரி சரி, அம்மாவோட நினைவா?
2: ஆமா சார்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான நீங்க கேட்ட பாடல்

0: 8:27 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இரவு இசை இனிமை 80-90களில் வந்த பாடல்களில், மனம் தொட்ட பாடல்களை நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததான் நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கங்கள் ஐயா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்லேருந்து மனோகரன் பேசுறேங்க ஐயா. ஐயா நலமா இருக்கீங்க ஐயா?
0: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்குங்க ஐயா.
0: கரூர் எப்படி இருக்கு?
1: கரூர் நல்லா இருக்குங்க ஐயா.
0: சரிங்க, ஒரே திருவிழா கோலமா இருக்கும் போல.
1: ஆமாங்கய்யா, திருவிழா நேத்தோட திருவிழா முடிஞ்சதுங்கய்யா.
0: கரூர் மாரியம்மன் கோவில் இல்லையா?
1: கரூர் மாரியம்மன் திருவிழா நேத்தோட கம்பம் ஆட்டுக்கு போயிருச்சுங்களா, நேத்தோட திருவிழா முடிஞ்சதுங்கய்யா.
0: சிறப்பு சிறப்புங்க. என்ன பாடல் வேணுங்க
1: ஐயா? எனக்கு மாநகர கால் அந்த படத்துல இருந்துங்கய்யா, கோடி ராகம் பாடவா மெல்ல பாடு. அந்த பாடலுக்குரிய நன்றிங்க வாய்ப்புக்கு.
0: ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட அந்த பாடல் தோடி ராகம், பாடி வராங்க KJ யேசுதாஸ், SP சைலஜா.

0: தோடி ராகம் வா பாடவா அப்படின்னு ஒன்று எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்றைக்கி அரங்கி செயல என்ன நிகழ்வு இருக்குது அப்படின்னு.
1: ஆமாம், திருச்சிராப்பள்ளி வானொலியும் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு அரங்கி செய் நிகழ்ச்சியில் மதுரையை சோமசுந்தரம் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் கூட தோடி ராகமோட பாட்டெல்லாம் இருக்குது.
0: அப்படியா?
1: ஆமாம்,
0: கூடவே திருவள்ளூர் சுப்பிரமணியம் அவர்களோட வயலின், ராமநாதபுரம் சிஎஸ் முருகபதி முருகபூபதி மிருதங்கம், டிஹெச் விநாயக் ராம் கட்டம் இல்லையா?
1: ஆமாம்,
0: இந்த நிகழ்வு தான்.
1: மகாதேவன் அவர்களோட மோர்சிங்கும் இருக்குது
0: பார்த்தீங்களா, அதை நான் விட்டுட்டேன். அரங்கிசை நிகழ்ச்சியாக கேட்க தவறாதீங்க நேர்களே. நம்மளுடைய முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்,
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் இருந்த நிகழ்ச்சி காத்திருக்கு.
0: நீங்கள் உங்களுடைய நெஞ்சில் நிறைந்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய
1: ஒரு எல்லாத்தையும் சேர்த்து அழகிய குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். இல்லை தமிழில் தட்டத்து செஞ்சும் கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இப்போ இரவு இசை இனிமையில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
2: லோகநாதன் மனோஜ் இருவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுகிறேன் சார்.
1: ஆஹா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: ரொம்ப நாளாச்சு மனோஜிலாம் பேசி, லோகநாதனோட பேசியிருக்கேன், மனோஜோட பேசி ரொம்ப நாளாச்சு.
1: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி.
0: ரெண்டு பேர் கூட நீங்க இன்னைக்கு தான் முதல் முறையா பேசிருப்பீங்க.
2: இல்ல, லோகநாதன் கூட பேசியிருக்கேன்.
0: ரெண்டு பேர் கூட ஒரே நேரம்
2: 3 மாசம் ஆச்சு.
1: ஆமாங்க, 4 மணி நிகழ்ச்சி எல்லாம் விளையாடி, நம்ம வண்ண குழந்தை எல்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு.
2: ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நீங்க தான் நிகழ்ச்சி பண்ணிருந்தேன், அப்புறம் லோகநாதன் சார் சொன்னா ரெண்டு பேரும் பண்றாங்க. சரி, பேசிங்க.
1: சரி, இன்னைக்கு என்ன பாடலியா இரவு சினிமையில?
2: எனக்கு முரளி சார் நடிச்ச படம் பூவிலங்கு, அதுல வந்து கண்ணினேனோ மின்னல் அடிச்சிருச்சு காமன் வீட்டு சன்னத்தை அறந்துருச்சுன்னு யேசுதாசும் ஜானகியம்மா ரொம்ப அருமையா பாடுவாங்க. அந்த பாடலை வந்து நேர்கள் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்து
1: நன்றிங்க. பாடல் கேட்டு
2: நன்றி. நன்றி.
1: நன்றிங்க.

0: நேரம் 8 மணி 40 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம்.
1: நிகழ்ச்சியில இப்போ நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வருக, வணக்கம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி 102.1 வானொலி நேயர்களுக்கு பணிவான இரவு வணக்கம் ஐயா.
1: உங்க பேருங்க ஐயா?
2: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் ஐயா. பாடல் வந்துங்க, பாடல் வந்து சின்னப்பூவம் எல்ல பேசு. அதே படத்தின் திரைப்படத்தின் பெயருமா சின்னப்பூவம் எல்ல பேசு. பாடல் ஒளிவுமா தலைமணி கேட்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி.
2: நன்றிங்க ஐயா, கட்டமாக ஐயா.

0: 8:45 இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
1: நம்முடைய இணையம் அடுத்த நேயர் யாருங்கிறது. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்கம்மா.
2: திருச்சி மாவட்டம் திருப்பந்தூர்லேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேங்க சார்.
1: பரமேஸ்வரி அம்மா, குரலில் ஒரு உற்சாகம் தெரியுது.
2: ஆமாங்க சார், நான் ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணி இப்போ தான் சார் கிடச்சிருக்கு லைனு. அதனால் சந்தோஷம்.
1: சந்தோஷம்மா, அந்த சந்தோஷத்தையே பாடல் கேட்டலாம். என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
2: குங்குமச்சின்னில இருந்து பூஸ்ட் வண்டியிலே ஒரு காதல் வந்துடுச்சு, அந்த பாட்டு போடுங்க சார்.
1: குட்ஸ் வண்டியில ஒரு பயணம் போக போறோம். நன்றிமா.
2: ஆமாங்க சார்.
1: நன்றிமா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்கம்மா.

0: நேரம் 8:50 ஆயாச்சு. உள்ளம் கவர்ந்த பாடல்களை கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.
1: நீங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்கள்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இந்த இரவு 9:30 நம்மளுடைய முதல் அலைவரிசையில் நாடக மலர் வர இருக்கு.
0: ஆஹா,
1: இன்னைக்கு வந்து என்ன நாடகம் அப்படின்னா உள்ளம் கவர் கல்வன் நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன்.
0: ஆஹா, 9:30 முதல் அலைவரிசையில் போனால் நாடக மலர் கேட்க போகிறோம்.
1: கண்டிப்பாக.
0: ஓகே,
1: நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 102.1 வழக்கம் போல் 9:30 நம்ம இனிய ராகம் தான்.
0: நம்மளுடைய இனியும் அடுத்த நேர இரவு இசை இனிமேல இப்போ யார்? வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்கம்மா.
2: பல்லக்காட்டிலிருந்து ஞானாம்பால் பேசுகிறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம்மா. ஞானாம்பலம்மா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
2: எனக்கு காதல் ஓவியத்தில் இருந்தேங்க சார். வெள்ளி சலங்கைகள் கொஞ்சம் கலை மகள் வந்தாடும் காலம் இது பாட்டு.
0: அருமையான பாடல்மா, கேட்டலாமா?
2: கேட்கலாங்க சார்.
0: நன்றிம்மா.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகசித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தகஜனு தா தத்தஜம் தித்தத்தஜம் தத்தித்தத்தஜம் தஜம் தஜம்

தஜம் தஜம் தஜம் தரகடதாம் தக்கத்தேவே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய்

0: நேரம் 8:57 ஆக போகுதுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஏராளமான நேயர்கள் பல இனிமையான 80-90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசித்தாங்க. நிறைய நேயர்கள் முயற்சியும் செஞ்சாங்க, அவங்களோட முயற்சிகளுக்கும் சேர்த்து இனிமையான பாடல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், கேட்டு ரசிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறோம்.
1: கண்டிப்பாக நேயர்களே, இன்றைக்கி பங்கு பெற முயற்சி செஞ்சோம் ஆனால் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் இரவு இசை இனிமை உங்களுக்காகவே இருக்குது. நிகழ்ச்சிகளோட கருத்துக்களை விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். மின்னஞ்சல் மூலமாக அனுப்ப airtrichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்திக்கலாம். கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 1. இந்த முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எங்களுக்கு அனுப்பலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 9:21 ஆயாச்சு. இந்த இரவு பொழுது இன்னும் இனிமையாக்க இனிய ராகம் நிகழ்ச்சியில இனிய பாடல்கள் கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளர் செய்தி 900.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டணிஞ்சிருக்கோம் நேர்களை. அடுத்ததா 9:30 நாடக மலர் நிகழ்ச்சியில இன்னைக்கு உள்ளம் கவர் கல்வன் நாடகம் கேட்க போறோம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்ததா 10 அரங்கிசை நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்களின் பாட்டு, திருவள்ளூர் சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் சி எஸ் முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், டி ஹெச் விநாயகராம் அவர்கள் கட்டம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங். இப்போ அடுத்ததா இனிய ராகத்தில் இனிமையான பாடல் கேட்டு அறிஞ்சிருங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸோடவும் டிஆர்எம் என் ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸோடவும்

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமை விசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி நாடக மலர். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்டுவிருப்பது உள்ளம் கவர் கல்வன் நாடகம்.
2: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
1: இந்நாடகத்தில் பங்கேற்போம்
2: மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எம். முரளிதரன், எம். விஜய் மேனன், வி. ஜனார்த்தனன், ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
1: அமைப்பு
2: ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: உள்ளம் கவர் கல்வன் நாடகம். அன்பே, அன்பே,
3: யாருடா என்ன ஏலம் போட்டுட்டு வர்றது?
1: நான் தான்டா உன் நண்பன் எஸ். பாண்டுடா.
3: ஓ, அட எஸ்பியா?
1: அட நீ வேற, நான் இன்னும் ஏட்டு தான்டா.

0: நீ என்ன எஸ்பின்னு கூப்பிடாத.
1: ஓகே ஓகே, நீ எஸ்பி ஆனாலும் உன்னை ஏட்டுனே கூப்பிடுறேன். போதுமா? பி கூல். சூட உனக்கு காபி கொண்டு வரட்டுமா?
0: வரும்போதுதான் காபி குடிச்சிட்டு வந்த. இப்ப உன்னை அலர்ட் பண்ண சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன்.
1: என்னது அலர்ட் பண்ண வந்தியா?
0: ஆமா
1: சொல்லு சொல்லு.
0: உங்க ஏரியாவில ஒரு திருடன் சுத்தி வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு.
1: திருடனா?
0: ஆமா, பெரிய பாக்தா திருடன்.
1: அவன பாக்தா திருடன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடி ஐடி வச்சிருப்பானா?
0: சீரியஸான விஷயத்த சொல்றான். நீ விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறியா? நீ மாறவே மாட்டியா? நாய பார்த்தா தலைய தடவி கொடுப்ப, மாட்டை பார்த்தா கழுத்தை தடவி கொடுப்ப. அந்த மிருகங்கள்

0: ஒரு திருடன் சுத்தி வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, பெரிய பாக்தா திருடன்.
1: அவனை பாக்தா திருடன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடி கிடி வச்சிருப்பானா?
0: சீரியஸான விஷயத்த சொல்றான். நீ விளையாட்டு தனமா எடுத்துக்கிறியா? நீ மாறவே மாட்டியா? நாய பார்த்தா தலைய தடவி கொடுப்ப, மாட்டை பார்த்தா கழுத்தை தடவி கொடுப்ப. அந்த மிருகங்கள் அன்புக்கு தலையாட்டும், அதெல்லாம் திருடல் கிட்ட ஆகாது.
1: என்னப்பா சொல்ற?
0: நான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்குவா. நான் கிளம்புறேன் இப்போ. நான் அவசரமா என் பையனை போய் பாக்கணும், சரியா?
1: பையன் எங்க இருக்கான்?
0: மாமியார் வீட்டுல.
1: என்ன, மாமியார் வீட்லயா?
0: எங்க மாமியார் வீடு இல்ல.
1: அப்புறம்
0: அவன் வீட்டோட மாப்பிள்ளையா? அவன் மாமியார் வீட்டுல இருக்கான்.
1: ஓஹோ,
0: சரி அன்ப, நீ ஜாக்கிரதையா இரு, நான் வரேன்.
1: சரிப்பா, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறானே, அது நம்ம மேல இருக்கிற அக்கறை தான். அத நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. அப்படின்னா அதுக்காக பயந்துகிட்டே இருக்கணுமா? அதுவும் கூடாது. இது என்ன சத்தம்? வீட்டுல இதுவரை எடித்தொல்ல இருந்ததே கிடையாது. இப்ப பாத்திரம் உருளும் சத்தம் வருதுன்னா ஒருவேளை பாண்டு சொன்ன பாக்தா திருடன் அந்த ரெண்டு கால் எலியா இருக்குமோ? ஏய், ரெண்டு கால் எலி, வெளியவா வெளியவா. நீ இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். விக்கல் பாத்தியா? அதுவே உன்னை காட்டி கொடுத்துச்சு. சரி சரி, மேஜ மேல தண்ணி இருக்கு, முதல்ல அதை எடுத்து குடி. இப்ப விக்கல் அடங்கிடுச்சா? அப்புறம் என்ன திரு திருன்னு முடிக்கிற? சொல்லு, நீ யாரு?
2: ஐயா, நான் திரு திரு.
1: ஓஹோ, உன்ன நீயே திருன்னு சொல்லிக்கிட்டு தான் பேரை சொல்வியா?
2: ஐயா, திருன்னு எனக்கு மரியாதையா? அதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆள் ஐயா.
1: அதான் வீட்ட குறி வச்சு வந்திருக்கியா?
2: அப்படியும் வச்சுக்கலாம்.
1: ஓஹோ, அதையும் தைரியமா வேற சொல்ற.
2: வாசல் முகப்புல அன்பே சிவம் இருந்தத பார்த்த, அதான் உள்ள நுழைஞ்சிட்டங்க ஐயா.
1: ஆஹா, நீ சொல்றது நல்லா இருக்கு, ஆனா நம்ப முடியலையே. நீ திருடத்தானே வந்திருக்கிற?
2: ஐயா, நான் திருடனாக வந்தேன்னு சொல்றத விட நல்ல பசியோட வந்தவன்னு சொல்லலாம். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இங்க இருந்த உணவு கண்ணில் பட்டது, கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய உங்க உணவை நான் திருட்டுத்தனமா சாப்பிட்டேன். பசியில வேகமா சாப்பிடும் போது தட்டு கீழே விழுந்து என்ன காட்டி கொடுத்துருச்சு.
1: இங்க இருக்கிற வெள்ளி பாத்திரங்கள் உன் கண்ணுக்கு தெரியலையா?
2: ஐயா, எனக்கு இருந்த அகோர பசியில இங்க இருந்த உங்க சாப்பாடு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது.
1: அப்படியா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ இங்க உன்னோட சாப்பாட்டை தான் சாப்பிட்டு இருக்க.
2: ஐயா, என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: அந்த அரிசியில உன்னோட பெயர் தான் எழுதி இருந்திருக்கும், அத உன்னாலதானே சாப்பிட முடியும்.
2: ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
1: நான் மன்னிக்கணுமா? இங்க நடந்தது அது ஆண்டவன் கட்டல. உனக்கு படி அளந்தது நான் இல்ல, அவன் செயல். அது போகட்டும். இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ திருடனா வந்திருந்தா?
2: இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, இங்க அடைக்கலம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை. ஐயா, என்ன போலீஸ் துரத்திக்கிட்டு வராங்க ஐயா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும், நீங்க தான் என்ன காப்பாத்தணும்.
1: நீ திருடனா வந்து என்கிட்ட அடைக்கலம் கேட்டா நான் எப்படிப்பா உனக்கு உதவி செய்ய முடியும்?
2: ஐயா, நான் எந்த திருட்டு செயலியும் செய்யலீங்க, இது சத்தியங்க.
1: இத என்ன நம்ப சொல்றியா?
2: ஐயா, நீங்க எனக்கு தெய்வமா தெரியுறீங்க. தெய்வத்துக்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது. நானும் உண்மையத்தான் சொல்றேன். திருட்டு

0: குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சிட்டேன், விடுதலையாகி வெளியையும் வந்துட்டேன். இனிமே என் மேல திருட்டுப்படி எதுவுமே கிடையாது. இங்க உங்க உணவை திருடி சாப்பிட்ட வகையில நான் ஒரு திருடன் தான் ஐயா. உங்க முன்னாடி திருடனா நின்னாலும் உங்க கருணை, நீங்க காட்டிய அன்பு மூலமா எனக்குள்ள ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க ஐயா. அதுக்கு நீங்க தான் ஐயா தண்டனை கொடுக்க முடியும். கொடுங்க, ஆயுசு முழுக்க உங்க காலடியிலே விழுந்து ஆயுள் கைதியா கிடக்கிறேன் ஐயா, அதுவே எனக்கு போதும்.
1: எப்பா கால விடுற, எழுந்து எழுந்துருப்பா. உன் பேர் என்ன?
0: மாரிமுத்து ஐயா.
1: மாரிமுத்து, இனிமேல் நீ மாரிய முத்து. நான் உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா. என்ன பொறுத்தவரை நீ முத்து.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கீங்க. நதி எப்படி தாம் பிறந்த இடத்துக்கு மறுபடியும் போகாதோ, அது போல நான் இருப்பங்க. இனிமே நான் திருடனே கிடையாதுங்க. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம் ஐயா. எனக்கு ஒரு சின்ன உதவி.
1: என்ன வேணும்பா?
0: உங்க வீட்டுல ஒரு தொழிலாளியா உங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுறேன். நான் நல்லா சமைப்பேங்க.
1: அவ்வளவுதானே? இனிமே நீதான் இந்த வீட்டுடைய சமையக்காரன்.
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: முத்து
0: சொல்லுங்க ஐயா.
1: போய் காஃபி போட்டு கொண்டு வா.
0: இதோ வந்துட்டேங்க ஐயா.
2: என்ன
3: ரேவதி, ஒரு மனுஷன் நிழல் மாதிரி இருக்கு.
2: கரெக்ட், இன்னும் நல்லா பாரு.
3: அட நிழலு நிஜமாயிடுச்சு.
2: பயமா இருக்குண்ணா?
3: பயப்படாத ரேவதி, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல.
2: அந்த ஆளை பார்த்தா திருடன் மாதிரி தெரியுதுல்ல?
3: எனக்கும் அப்படிதான் இருக்கு ரேவதி. அவன் உண்மையிலேயே திருடனா இருந்தா அவன் தான் நம்மள பார்த்து பயப்படணும்.
2: கரெக்ட்ண்ணா, நம்மள பார்த்துதான் அவன் மிரண்டு போயிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே.
3: ஆமால, நேருக்கு நேர் பார்த்தாலும் அந்த ஆளிடம் கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவன் தப்பிச்சு போகணும்னு முயற்சியும் பண்ணல.
2: ஆமாண்ணா, அசையாம அதே இடத்துல நிக்கிறாரு.
3: அதுதான் ரேவதி எனக்கும் புரியல, ஆச்சரியமா இருக்கு.
2: அப்பா வரட்டும், அவர்கிட்டயே கேக்கலாம்.
1: ரெண்டு பேரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
3: ஆமாப்பா, நல்ல நேரத்துல வந்தீங்க.
1: உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன் முத்து, ஒரு டம்ளர் தண்ணி
0: கொடு.
2: அவர் பேரு முத்துவா? அவர் யாருப்பா?
1: அவர்தான் இனிமே நம்ம வீட்டு சமையற்காரர்.
2: ஆனா அவர் பாக்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கே.
3: ஒரு மாதிரின்னு ஏன் சொல்ற ரேவதி? திருட்டு பார்வையா இருக்குன்னு சொல்லு.
0: அத நானே சொல்றேங்க, நான் ஒரு திருடனா தான் இங்க வந்தேன்.
2: அப்புறம் சமையல்காரரா மாறிட்டீங்களோ?
3: வினோதமா இருக்கே ரேவதி. நாம நினைச்சது சரிதான், அவரே ஒத்துக்கிட்டாரு பாத்தியா.
1: ஆனந்த் ஏமா ரேவதி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இந்த தண்ணிய குடிங்க, அப்புறம் நான் சொல்றத கேளுங்க.
2: அப்பா, இங்க என்னதான் நடக்குது? முதல்ல அத சொல்லுங்க.
3: ஆமாப்பா, எங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்குப்பா.
2: என்ன தெரியாத ஒருத்தர எப்படி நம்பி உள்ள சேர்த்திருக்கீங்க?
1: நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல குறை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதை செஞ்சாலும் அது தப்பா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அத மறந்துட்டீங்களே.
3: அது தெரியும்பா, இருந்தாலும் இந்த அவசர முடிவை எடுக்க அப்படி என்னப்பா அவசியம்?
1: சொல்றேன்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. ஒரு மனுஷனை அவன் தோற்றத்தை வச்சு நாம எடைபோட கூடாது. நீங்க இதுவரைக்கும் அவன் முகத்தை பார்த்து உங்க கணிப்ப சொன்னீங்க. ஆனா என்னுடைய கணிப்பே வேற. நான் அவனுடைய மனச பார்த்து இந்த முடிவு எடுத்தேன்பா.
2: அப்பா, உங்ககிட்ட இருக்கிற அன்ப பத்தி ஊருக்கே தெரியும். அத நீங்க நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது.
3: அப்பா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கப்பா. திருட்டுங்கிறது பிறவி குணம், அத எப்படி அன்பால மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நான் அவனை முழுசா புரிஞ்சுகிட்டேன், அதத்தான் என்னால சொல்ல முடியும்பா.
2: அப்பா, நாங்க இவ்வளவு

0: அதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுடைய கருத்தை மதிக்காம பிடிவாதமா இருக்கீங்களே.
1: அட ரேவதி, நாம சின்னவங்க, அதனால சின்னவங்க சொல்றத ஏத்துக்க அவருக்கு மனசு எடை கொடுக்கணும்ல.
2: பசியோட வந்த முத்து இங்க நாம வச்சிருந்த சாப்பாட்ட சாப்பிடுற வரைக்கும் அவன் திருடனத்தான் எனக்கும் தெரிஞ்சான். அப்புறம்
3: ஐயா, உங்க வீட்டு சாப்பாட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சதுங்க ஐயா. உங்க அன்பு என்ன மனுஷனா மாத்திருச்சுங்க ஐயா, மனுஷனா மாத்திருச்சு. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம்.
0: என்னப்பா, ஒரு சாப்பாட்டுல மனுஷ குணம் மாறிடுமா?
2: இது ஒண்ணும் புதுசு கிடையாதுமா, புராண காலத்திலும் நடந்திருக்குன்னு கதையே இருக்கு. அது போகட்டும், நீ புது ரத்தம் ஏத்தின மாதிரி நினைச்சுக்கய.
1: அது சரிப்பா, நீங்க சொல்றது எனக்கு புதிரா இருக்குப்பா.
2: ஆனந்த், ரேவதி, இப்பவும் உங்களுக்கு விளங்காமலும் இருக்கலாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு அனுபவம் கிடையாது, வயசும் போதாது. போங்க, ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து கலந்து பேசி நல்லா தெளிவோட வாங்க.
4: ஐயா, பார்க்குக்கு இந்த வழிதான் போகணுமா?
5: ஆமா தம்பி, பூங்காவுக்கு இந்த வழியும் போகலாம், அதோ அப்படி சுத்திக்கிட்டு அந்த வழியும் போகலாம்.
4: ஐயா, சுண்டல் எவ்வளவு?
5: சுண்டல் 10 ரூபாய் தான் தம்பி.
4: சரி பரவாயில்ல, கொடுங்க ஐயா.
5: இந்த தம்பி, சாப்பிட்டுக்கிட்டே போ.
4: வர ஐயா.
5: ஆமா தம்பிக்கு எந்த ஊரு?
4: புதுச்சேரிங்க ஐயா.
5: சரிங்க தம்பி, பூங்காவை போய் நல்லா சுத்தி பாருங்க.
6: ஆனந்த், என்ன அவசரமா இந்த பார்க்குக்கு வர சொன்னியே, அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? உன் தங்க ரேவதியும் உன் கூட வந்திருக்கா?
1: தியாகு, நீ என் உயிர் நண்பன்டா. எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உன்கிட்டதான சொல்ல முடியும். இது எங்களை பொறுத்த வரையில தாங்க முடியாம தலையை பிச்சுட்டு இருக்கிற பெரிய விஷயம்டா. அதனால என் தங்கச்சியும் கலந்து பேச கூட வந்திருக்கா.
6: சரி சொல்லுடா.
1: எல்லாம் எங்க அப்பா பத்திய விஷயம்தான். எங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவர் ரொம்ப நல்லவர் தான். அன்பழகன் அப்படின்ற பேருக்கு பொருத்தமா அன்பா தான் இருப்பாரு. எல்லாம் சரிதான்.
6: அப்புறம் என்ன?
0: அதுக்காக நச்சு பாம்புக்கு பால் வார்க்கலாமா?
6: ஆனந்த், நிதானமா கொஞ்சம் புரியும்படியா சொல்ல
1: சொல்றேன். தியாகு, எங்க வீட்டுல ஒரு திருடம் பொந்துட்டான். அவனை எங்க அப்பா பாத்துருக்காரு. அந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன செய்வோம்?
6: அவனை புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைப்போம்.
1: கரெக்ட் தியாகு, நானும் என் தங்கச்சியும் அததான் நினைச்சோம்.
6: உங்க அப்பா என்ன செஞ்சாரு?
0: அன்புதான் ஒரு மனசுல வெள்ள மாதிரி கரை புரண்டு ஓடுதே, அதனால அந்த திருடனுக்கு அடைக்கலம் குடுத்துட்டாரு. அவன் இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் தான் இனிமே எங்க வீட்டு சமையல்காரனா.
6: அவையே இந்த முடிவை எடுத்தாரு. தெரியாத ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்தாலே அதுக்கு யோசிச்சுதான் முடிவு எடுப்போம். இங்க வந்திருக்கிறதே ஒரு
1: திருடன்.
0: நானும் அப்படி நினைக்காதீங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி கெஞ்சி பாத்துட்டோம். ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: அவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காருடா தியாகு.
6: சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்?
1: நாம திட்டம் போட்டு அந்த திருடனை வீட்டை விட்டே துரத்தணும்டா.
0: அதையும் உடனடியா செய்யணும். என்ன செய்யலாம்?
6: அதுக்கு ஒரே வழி, அவன் மேல திருட்டு பழி சுமத்தணும்.
1: கரெக்ட் யாகு, நாங்களும் அதான் நினைச்சோம். திருடன் என்னைக்கும் திருடன்தான் படம் பிடிச்சு காட்டுவோம். அதுக்கப்புறம் அவன் துண்ட காணும், துணிய காணும்னு அந்த இடத்த விட்டு ஓட வைப்போம்.
6: அந்த நல்ல காரியத்தை நேரம் கடத்தாம உடனே செய்யணும். அந்த திருடனை வெளியே விரட்டி அடிக்கணும்.
1: யாகு, நீ எங்க கூட வீட்டுக்கு வாடா.
0: நாம அந்த ரெண்டு காலையிலேயே புரி வச்சு புடிச்சிடலாம்.
6: சரி வாங்க.

0: அப்பப்பா என்ன வெயில், என்ன வெயில், தலையெல்லாம் வலிக்குதே. பேங்குக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ஆனாலும் கொளுத்துற வெயில்ல தாக்கு பிடிக்க முடியலையே. டே முத்து,
1: ஐயா
0: முத்து, தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா.
1: ஐயா நீங்க களைப்பா வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் குளிர்ச்சியான நீர்மோர் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க ஐயா, குடிங்க ஐயா.
0: கொண்டாப்பா. ரொம்ப களைப்பா இருக்குது.
1: இருங்க ஐயா, பேனையும் போட்டுறேன், ரெஸ்ட் எடுத்துக்குங்க.
0: ஆனந்தும் ரேவதியும் ரூம்ல இருக்காங்களாப்பா?
1: அவங்களோட தியாகன்னு ஒரு தம்பியும் வந்திருக்காங்க, கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓஹோ.

0: ரகசியமா குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோ.
1: ஆமாங்க ஐயா, அவங்க உள்ள நுழையும் போது என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே போனாங்க. அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறத பார்த்தா என்ன பத்திய பேச்சாதான் இருக்குன்னு தோணுது. எனக்கு சந்தேகமா இருக்குங்க ஐயா, அவங்களுக்கு நான் இருக்கிறது பிடிக்காத மாதிரி எனக்கு தெரியுதுங்க ஐயா.
0: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு.
1: நான் எப்படிங்க ஐயா கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்கு வேலை கொடுத்த என் முதலாளிக்கு என்னால கஷ்டம் வருதுன்னா அதை கண்டு காணாம எப்படி என்னால இருக்க சொல்றீங்க? உங்க அன்பு என்ன கட்டி போட்டது உண்மைதான். நானும் உங்க காலடியிலேயே சிறப்பா இருக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஐயா.
0: முத்து, நான் உன்னை இந்த வீட்டுல மட்டும் தங்க இடம் கொடுக்கல, என் மனசலையும் தங்க இடம் கொடுத்திருக்கேன். அத புரிஞ்சுக்கோ. அதனால எதையும் நினைச்சு குழப்பிக்காதப்பா.
1: ஐயா, அப்பா பிள்ளைங்க உறவுல என்னால எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குதுங்க ஐயா.
0: முத்து, என் பிள்ளைங்க ஆனந்த் ரேவதி ரெண்டு பேரும் என்ன சரியா புரிஞ்சுக்கலப்பா, அதுதான் என் வருத்தமும். நான் உன்னை புரிஞ்சுகிட்டது சரிதான்னு அவங்க புரிஞ்சுகிற நேரம் வரும், பொறுத்து பாப்போம்.
1: சரிங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிடறேன். உங்க பசங்க காலையிலேயே சாப்பிடாம போயிட்டாங்க, நீங்க வரும்போது அவங்களையும் அழைச்சிட்டு வந்துருங்க ஐயா.
0: பசங்க சாப்பிடலையேன்னு நீ கரிசனப்படுற? ஒன்னா பிடிக்காம அவங்க முறைச்சுகிட்டு போறாங்க. இதையெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு நிக்கிறேன், சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஆனந்த கூப்பிடுவோம். ஆனந்த், ஆனந்த்,
2: என்னப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
2: சீக்கிரம் சொல்லுங்க.
0: அப்பா, அப்படி என்னப்பா அவசரம்? நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா தான் கேள.
2: சரி சொல்லுங்க.
0: ரேவதி உன் ரூம்ல தான் இருக்காளா?
2: ஆமா.
0: நீ இல்லாத போது அங்க பேச்சு குரல் கேக்குது. அவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா?
2: என் ஃப்ரெண்ட் தியாகு, அவன் தான் கூட இருக்கான்.
0: அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கியா? அப்பா, இது தப்புப்பா.
2: அப்பா, அவ என் உயிர் நண்பன், அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அம்மா இருக்கும் போது நானும் ரேவதியும் அவனோட சேர்ந்து சாப்பிடுவோமே, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நமக்கு தெரியாத யாரோ ஒருவன், அதுவும் திருடனை நம்பி அவனுக்கு இடம் கொடுப்பீங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச என் நண்பன் தியாகம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா?
0: ஆனந்த், நீ என்ன இன்னமும் தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கப்பா.
2: நீங்க தான் உங்க மனசுல இருக்கிறத நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களேப்பா.
0: அப்படி இல்ல ஆனந்த், ரேவதி ஒரு வயசு பொண்ணு, அவளை ஒரு வயசு பையன் கூட தனியா இருக்க அனுமதிக்க கூடாதுப்பா.
2: சரி சரி, வேற விஷயம் இருந்தா சொல்லுங்கப்பா.
0: சொல்றேன்ப்பா, அதுக்குதானே உன்ன கூப்பிட்டேன். என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நம்ம ரேவதிக்கு நகை எடுக்கலாம்னு பேங்க்ல பணம் எடுத்துட்டு வந்துட்டேன், அத வச்சிருக்கேன். அத நீ ஜாக்கிரதையா உன் ரூம்ல கொண்டு போய் வச்சுக்க. இந்த பைய வாங்கிக்க.
2: அப்பா, திருடனை வீட்டுல வச்சுக்கிட்டே பண பைய என்கிட்ட கொடுக்கறீங்க, அதையும் ஜாக்கிரதையா வச்சுக்க சொல்றீங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா.
0: ஒன்னும் ஆகாதுப்பா, நீ தைரியமா வச்சுக்கோ. விபரீதம் எதுவும் நடக்காது.
2: அப்படி ஏதாவது நடந்தா?
0: யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அத நீ தெரிஞ்சுக்க. இப்ப நீ ரூம்ல போய் பைய வச்சுட்டு ரேவதியையும் கையோட அழைச்சிட்டு வா, சாப்பிட போலாம்.
2: என் நண்பன் தியாகு,
0: அவனும் வரட்டும்பா.

0: வாடா பாண்டு.
1: அன்பு மைண்ட் இட், இப்போ நான் போலீஸா வந்திருக்கேன்
0: சார். நான் உங்களை ஏட்டுன்னு கூப்பிடவா இல்ல என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பாண்டுன்னு கூப்பிடவா?
1: நல்ல கேள்வி. ஏட்டுன்னு கூப்பிட. இந்த சுரக்கா.
0: ஏட்டு சுரக்கா?
1: ஆமா. கறிக்கு உதவாதுன்னா கூட்டு செஞ்சு சாப்பிட. இனிமே பாண்டுன்னு கண்டினியூ பண்ணிக்கோ. என்ன
0: பாண்டு, உன்னை பார்த்தா பாரதம் மட்டுமல்ல மகாபாரதமே தெரியுது.
1: அன்பு, நீ என்ன மகாபாரதம்னு சொன்னதும் சரிதான். துரியோதனுக்கு எல்லாரும் கெட்டவங்களா தெரிஞ்சுதான். அது போல இந்த போலீஸுக்கு எல்லாரும் திருடங்களா தெரியுது.
0: என்ன பொருத்தண்டா?

0: என்னுடைய தொழில் அப்படியே. இந்த தொழில் மூலமா ரவுண்ட்ஸ் போறப்ப பல விஷயம் தெரியும். அதுல உனக்கு தெரிய வேண்டிய விஷயமும் ஒன்னு இருக்கு அன்ப.
1: சொல்லு சொல்லு.
0: நேத்து பக்கத்து தெருவில் இருக்கிற பார்க்ல ஆனந்த் ரேவதி கூட யாரோ ஒரு பையன், ஆக மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
1: அந்த பையன் பேரு தியாகு. அவன் ஆனந்தோட நண்பன்.
0: ஓ,
1: நீ பார்க்கல பார்த்த அந்த மூணு பேரும் இப்ப இந்த வீட்டுலதான் இருக்காங்க.
0: அப்ப அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலையா?
1: டேய், நீ போலீஸ் தானே?
0: என்னடா அப்படி கேட்டுட்ட? இந்த ஏட்டு உனக்கு சுரக்கா கொடுத்தது கூட மறந்துட்டியடா.
1: யாரோ திருடன் ஒருத்தன் இந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டே இருக்கான்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: அது என்ன ஆச்சு?
0: இது வரைக்கும் நோ கம்ப்ளைண்ட். அப்பா அப்பா,
1: என்னடா என்ன பதட்டமா வர்ற?
2: நீங்க கொடுத்த பணம் காணாம போச்சுமா?
1: அவசரப்படாத, நீ நல்லா தேடி பாத்தியா?
2: ரூம் முழுக்க தேடி பாத்துட்டா?
3: ஆமாப்பா, நானும் தேடி பார்த்தேன்பா, எங்கேயும் கிடைக்கல.
0: அப்ப திருட்டு போயிருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா?
1: பாண்டு, அதுல சந்தேகமே இல்ல, திருட்டு நடந்திருக்கும்னு உறுதியா நம்புறாங்க. சரிதானே ஆனந்த்?
2: ஆமாப்பா.
1: பாண்டு
0: சொல்லு அன்பு,
1: நல்லா கேட்டுக்க. நீ என்ன நண்பனா நினைக்காத, போலீஸா நினைச்சு உன் கடமைய செய்யி. அவங்க யாரு மேல சந்தேகப்படுறாங்களோ அந்த சந்தேகப்படுற ஆளை சோதனை இட்டு பாரு.
0: ஆனந்த், உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா?
2: இருக்கு சார். எங்க அப்பா ஒரு சமையல்காரர அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, அவரேதான்.
0: அன்ப, நீ என்ன சொல்ற?
1: திருட்டு அப்படிங்கறது ஒரு தப்பான காரியம்.
0: ஆமா,
1: அதை யாரு செஞ்சாலும் ஏத்துக்க முடியாது.
0: கண்டிப்பா
1: நீ உன்னுடைய சோதனைய நடத்து.
0: சரி,
1: அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் என் பையன்கிட்ட கொடுத்தேன் இல்லையா 1,00,000 ரூபாய்?
0: ஆமா.
1: நீ பணத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மொத்த பணமும் என் கைக்கு வரணும்.
0: சரி, வாங்க அந்த சமையல்காரனை போய் பார்க்கலாம்.
2: அங்கிள், அது இருக்கானே, அவன்தான் சமையல்காரன், அவன்தான் திருடன்.
4: என்னது? நான் திருடனா? நான் என்ன திருடன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: டேய் நடிக்காதரா, ஆனந்த் ரூம்ல இருந்த 1,00,000 ரூபாய காணோம், அத நீ தானே எடுத்திருக்க? உன்னை ஒத்துக்கடா, உன்னை ஒத்துக்க.
4: ஐயா, நான் எந்த பணத்தையும் எடுக்கலீங்க ஐயா.
2: அங்கிள், அவன் ஒரு திருடன், அவன் எடுக்கலதான் சொல்லுவான். நீங்க சோதனை பண்ணி பாருங்க அங்கிள்.
0: ஆனந்த், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேன்.
4: முதலாளி, நான் உங்க பணத்தை எடுத்துருப்பேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா?
1: பாண்டு, தெரிஞ்சவன் தெரியாதவன் பாகுபாடே வேண்டாம்.
0: ஆமா,
1: உண்மை எப்படியும் வெளியே வரணும், அதுக்கு உண்டான விசாரணைய தொடர்ந்து செய்ப்பா.
4: ஐயா,
0: ஏய் ஏய், உன் பேரு என்ன?
4: ஐயா, என் பேரு முத்துங்க.
0: டேய், மூட்டை முடிச்செல்லாம் எங்க வச்சிருக்க?
4: ஒரே ஒரு பைதாங்க, இதோ இந்த பைதான் ஐயா.
0: மாட்டிட்டான் மாட்டிட்டான் மாட்டிட்டான். உன் பைய நீ நீய பாரு, போய் நீய பாரு. நல்லாவே நடிக்கிறடா நீ, நான் உன்னை விட மாட்டேன். முட்டிக்கு முட்டி தட்டி உண்மைய வர
4: வச்சிருவான்.
0: நீயும் உன் நண்பன் தியாகவும் சேர்ந்து திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அங்கிள், அது அப்பா கிட்ட சொல்லுங்க.
1: கேட்டு, திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நான் சொன்னேன், என்னுடைய பணத்தையும் கரெக்டா எண்ணி கொடுத்துடுங்க, அது போதும் எனக்கு.
5: திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் திருடின பணமும் அவன் பையிலே இருக்கு. ஆனந்த் ரூம்ல வேற எந்த பணமும் கிடையாது. அப்படின்னா மொத்த பணமும் அந்த பையில தான் இருக்கணும். அதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன?
1: பாண்டு, தம்பி சொல்றதுலயும் அத்தை இருக்குப்பா. ரூம்ல நடந்த அவங்க உரையாடல நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் இப்ப இத கேளுங்க. முதல்ல திருடன் யாருன்னு இதுலயே தெரிஞ்சிடும்.
2: தியாகம், நாம திட்டம் போட்டபடி வேலையை முடிச்சிட்டியா?
5: அந்த காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டா அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
2: அக்கம் பக்கம் பார்த்து மெதுவா பேசுறா.
5: சரிடா, நான் தண்ணி குடிக்கிற போற மாதிரி சமையல் அறைக்கு போனேன், அங்க அந்த திருடனை காணோம்.

0: பொதுவா திருடனுக்கு பயத்தோட புத்திசாலித்தனமும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாட்டிக்கிற மாதிரி இருந்தா அங்கிருந்து தப்பிச்சு போக வழி வச்சிருப்பானா? ஆனா நம்ம ஆளு அந்த இடத்திலேயே காணோம். நல்லதா போச்சுன்னு அவன் பைய தேன, அதுவும் எனக்கா வச்சிருந்த மாதிரி கண்ணுல தெரியும்படியா வச்சிருந்தான். உடனே நம்ம பையில இருந்த பணத்தை அந்த திருடன் பையில வச்சேன். காரியம் முடிஞ்சதுன்னு அவன் கண்ணுல படாம ஓடி வந்துட்டேன். ஆனந்த், சிக்கலா இருக்கணும்னு நினைச்ச காரியம் ரொம்ப சிம்பிளா சுலபமா முடிஞ்சு போச்சுடா.
1: அவ்வளவுதான் பாண்டு, இங்க திருட்டுத்தனம் யாரு பண்ணினாங்கன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அடுத்தபடியா பணம் வர்ற வழியில திருட்டு போகாம இருந்துதான்னு தெரிஞ்சுக்கத்தான் அதுல இருக்கிற பணத்தை என்ன சொன்ன? நீ என்ன சொல்ற?
2: அவங்க எண்ணி முடிச்சிட்டாங்க, 10,000 ரூபாய் குறையுதான்.
1: இப்போ அது தானா இங்க வரலன்னா அது இருக்கும் பையிலிருந்து நானா எடுக்க வேண்டியிருக்கும்?
0: அங்கிள் அங்கிள், என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள், நான் தான் எடுத்தேன். திருடனை பிடிச்சு கொடுத்தா இத கண்டுக்க மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன்.
1: சரி, முத்துவோட பையில வேற ஏதாவது இருந்ததான்னு பாத்தீங்களா?
2: பாருங்கப்பா, பாருங்க.
1: அத நானே சொல்றேன், என் துண்ட திருடி எடுத்து வச்சிருக்கான் அந்த திருட்டு பைய. அத ஏன் எடுத்தான்னு பாண்டு அவனே கேளுப்பா.
2: ஏதோ கேக்குறான். ஏய் ஏய் முத்து, சொல்லுடா.
3: ஐயா
2: சொல்லுடா.
3: ஐயா, திருட்டு எங்க வராம இருக்க? ஐயாவோட அந்த துண்ட என் நெஞ்சில வச்சு அணைச்சுக்கிட்டு படுத்திருப்ப. ஐயா
2: அன்பு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.
1: நான் இப்ப சொல்றேன், என்ன பொறுத்தவரை இந்த முத்து ஒரு கல்வன் தான். ஒரு முறை இல்ல, 1000 முறை சொல்வேன், அவன் கல்வன் தான், கல்வன் தான்.
3: ஐயா என்ன ஐயா சொல்றீங்க?
1: முத்து, நீ எப்படிப்பட்ட கல்வன் தெரியுமா? என் உள்ளம் கவர் கல்வன்டா.
4: மலரின் நேயர்கள் இதுவரை கேட்டது உள்ளம் கவர் கல்வன் நாடகம்.
5: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
4: இந்நாடகத்தில் பங்கேற்றோர்
5: அன்பழகனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், காவலர் பாண்டுவாக ஸ்ரீனிவாச முருகன், ஆனந்தின் நண்பன் தியாகுவாக எம். முரளிதரன், அன்பழகனின் மகன் ஆனந்தாக எம். விஜய் மேனன், திருடன் மாரிமுத்துவாக டி. ஜனார்த்தனன் மற்றும் அன்பழகனின் மகள் ரேவதியாக ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
4: அமைப்பு
5: ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
6: ஆகாஷ்வாணி, நேரம் 10 மணி. நேயர்களினை கேட்கலாம்.
7: நேரம் 10 மணி. கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலளவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் உடவும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸ் உடவும்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். இன்று மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்களின் பாட்டு, திருவள்ளூர் சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் சி எஸ் முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், டி ஹெச் விநாயகராம் அவர்கள் கட்டம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியின் முதலில் லம்போதர என தொடங்கும் ஊர்மிகா ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த நாராயண தீர்த்தர் தரங்கம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்களின் பாட்டு தொடர்வது சிவே பாகிமாம் என தொடங்கும் கல்யாணி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த தியாகராஜர்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் மதிய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்களின் பாட்டு, திருவள்ளூர் சுப்பிரமணியம் அவர்கள் வயலின்,

ராமநாதபுரம் சி எஸ் முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், டி ஹெச் விநாயகராம் அவர்கள் கட்டம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியின் நிறைவாக காமாட்சி அம்மா என தொடங்கும் தோடி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை இயற்றியது.

محبه ده هذا كي رد علينا.

0: பி ஹெச் விநாயகராம் அவர்கள் கட்டம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங்.
1: நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என் ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், நாளை காலை 7 மணிக்கு காலை மலரில் காந்தி அஞ்சலி, 7:35 மருத்துவ நேரத்தில் தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகளை கேட்டு ரசிக்கலாம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். உடன் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதகம், ஸ்ரீரங்கம் எஸ் ரவிகிருஷ்ணன் அவர்களின் கட்டம் இசை கேட்டு ரசிக்கலாம். 10:45 உற்சாக மூச்சம் நிகழ்ச்சியில் பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை, உரை வழங்குகிறார் அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள். காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், இலக்கியம் வழி மகிழ்ச்சி, பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். பகல் 12:10 சங்கீத சாரலில் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு, 1 மணிக்கு காவிய கானங்கள் காற்றலைகளில் மதுர கீதம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உயிரியல் முறையில் நெல்லில் காணப்படும் பூஞ்சாண நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி அகிலாதேவி அவர்கள். பிற்பகல் 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் கல் சட்டி தயாரிக்கும் சேலம் எம் பூபதி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சிகள் யாவும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நாளை

திருச்சிராப்பள்ளி வானொலியின் மதிய அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. நிகழ்ச்சியில் இன்று மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்களின் பாட்டு, திருவள்ளூர் சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் சி எஸ் முருகபூபதி அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:45 இதே அலைவரிசைகளில் இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திருச்சி பண்பலை 102.1 கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.